0: நேரம் 8:02 எஃப்எம் 102 தசமங்கள் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஓடாம நிகழ்ச்சிகள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com என மின்னஞ்சல் ஊடாக முடிந்திருக்க முடியும்.
0: வெளியே 17°C.
1: வாகன இருப்பொழுதின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு முதல் 3% குறைவடை இருக்கின்றது.
0: சரி, நாங்கள் தொடர்ந்தும் கலகலப்பு திரி போட்டியோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். அதுக்கு முன்னர் நாங்கள் களம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைமில் உகந்த டுனிஷியா மற்றும் நெதர்லாந்துக்கு இடையிலான அணியில் இப்பொழுது நெதர்லாந்து 2 பெற்ற நிலையில் ஆட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: அதே போலவே இங்கே ஜப்பான் மற்றும் ஸ்வீடனுக்கு இடையிலான போட்டியிலும் கூட ஹாஃப் டைம் முடிவடைந்த நிலையில் 0-0 என்றுதான் ஸ்கோர்ஸ் இன்னும் இருக்கின்றது. அடுத்த ஹாஃப் டைம் என்ன செய்றாங்க,
0: அடுத்த அரை இறுதிக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னர் நாங்கள் மீண்டும் அந்த கரகலப்பு திரி போட்டிக்கான நாங்கள் பாடலுக்கான சொற்களை தரப்போகிறோம். அந்த சொற்கள் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எது என்று சொல்லி.
1: 3 பாடல்களை குழப்பிய சொற்கள் தான் இன்று எடுத்து வந்திருக்கின்றோம். அந்த சொற்கள் பாடும், தீண்டி, பச்சை, தென்றல், தூண்டி, மலை, நீ, மலரே, தீயை, உச்சி, கானம், மூட்டுகிறாயே, மலர், இது, தேனு, பூவு. இவைதான் அந்த சொற்களாக இருக்கின்றன.
0: இதிலிருந்து அப்படியே பொறுக்கி பொறுக்கி நீங்கள் சேர்த்து என்ன 3 பாடல் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் நேரடியாக அழைக்கலாம். 416-5-4-0-4-0-4-0-4-0-5-5-4-4-0.
1: மீண்டும் அந்த சொற்களை பார்த்தெல்லாம் பாடும், தீண்டி, பச்சை, தென்றல், தூண்டி, மலை, நீ, மலரே, தீயை, உச்சி, கானம், மூட்டுகிறாயே, மலர், இது, தேனு, பூவு. இவற்றிலிருந்து அந்த 3 பாடல்கள் என்ன அழைத்து சொல்ல 416-5-4-4-0-4-0.

0: வித்யாசாகரன் இசையில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. 8:08 எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co.in நிகழ்ச்சிகள் கலகலப்பு திரைக்கு நாங்கள் தந்திருக்கின்ற சொற்கள் இந்த 3 திரைப்பட பாடலை கேட்டிருக்கிறோம். நீங்களும் அழைத்து சொல்லலாம். 416-554-4040 இணைந்திருக்கிறீர்களை சந்திக்க போகின்றோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். குமார், கண்டுபிடிச்சிட்டீங்களா 3 பாடல்களையும்?
2: இல்ல, இதுதான் சொல்ற ஒழுங்கா கேட்க வேண்டிய ஒன்று கேட்காதல அவ்வளவு பிரச்சனை இல்லை.
1: சரி, கேட்டதை வச்சு சொல்லுங்க. பாடும் தீண்டி பச்சை தென்றல் தூண்டி மலை நீ மலரே தீயை உச்சி காணம் மூட்டுகிறாயே மலர் இது தேனு பூவு.
0: தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கணும் ரேடியோ.
2: தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே
0: கேட்கவில்லையா? அடுத்த நேரம் எங்களோட இணைப்பில் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். அவரும் சென்று விட்டார். நீங்கள் அழைக்கலாம். 416-554-4040 ஊடாக அழைத்து பதில் என்னன்னு சொல்லி சொல்ல முடியும். இணைந்திருக்கும் நேர்கள் நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். இணைப்பில் அடுத்தவங்களோட வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கண்ணன் பேசுறேன்.
1: கண்ணன், நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சரி கண்ணன், சொல்லுங்க. நாங்கள் தந்த சொற்கள் இருந்து என்ன 3 திரைப்பட பாடல்கள்?
3: தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், மற்றது பச்சை தீ என்ற ஒன்று வந்து, பச்சை தீ நீ என்ற ஒன்று, மற்றது மலர்,
0: மலரத்தான் தேடுறீங்க.
3: மலரே ஒரு பாட்டு
0: இவ கன்ஃபியூஸ் ஆயிட்டு. கண்ணன்,
3: அந்த பாட்டு நல்ல பாட்டு,
0: நல்ல பாட்டு.

0: பார்த்திங்க சொன்னால் அந்த போட்டி வந்து இப்போ தான் மைதானமே சூடு பிடித்திருக்க மாதிரிருக்கிறது. டுனிசியா நெதர்லாந்து அணிகளில் 61வது நிமிடத்தில் நெதர்லாந்து 3வது கோலை பெற்றிருக்கிறது. அதுபோல ஜப்பான் பக்கம் பார்க்கலாம். ஜப்பானுக்கும் ஸ்வீடனுக்கும் இடையில் மிக கடுமையான போட்டியிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்க்கின்ற பொழுது ஸ்வீடனும்
1: ஒரு கோலை அடித்திருக்கிறது. எனவே ஜப்பான் ஒரு கோல், ஸ்வீடன் ஒரு கோல் என்று ஒன்றுக்கு ஒன்று என்ற நிலையில பரபரப்பாக போட்டியிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: அதே போல டுனிசியா 1 நெதர்லாந்து 3 சொல்லி மழை பெய்து கொண்டிருந்தாலும் தங்களுடைய அடாது முயற்சியால் கடுமையான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நேரடியாக காணக்கூடியதாக இருக்கிறது.
2: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 to June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338
5: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 6477665189
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599 ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28 647-656-5690

0: 5690 எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM log on to eastfm.ca.
1: 8:26 எஃப்எம் 102 தசமகளோட அணிந்திருக்கைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃபா உலகக்கப்ப மைதானம் கடுமை நடந்த எங்கட பக்க காலத்தை நாங்கள் பார்க்கணும். இரண்டு நேர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம். இணைப்பில் எடுத்து எங்களோட வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பீம் சிங்.
2: என்ன பேர் சொன்னீங்க?
3: பீம் சிங்.
1: பீம் சிங், சரி சொல்லுங்கள், என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது? பாட்டு கேட்கறதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை தான் நீங்கள் பாட்டு கேட்கலாம். காஃபி டபுள் டபுள் இது போ
3: காஃபி
1: டபுள் டபுள் கேட்க முடியும். சரி, நீங்கள் மீண்டும் அழைக்கலாம். 4165454 அடுத்த நேரம் எங்களோட நினைப்பில் வணக்கம்.
4: வணக்கம், உடுப்பட்டியூர் ராஜா. ஈஸ்டர்
1: எப்படி இருக்கீர்கள்? உடுப்பட்டியூர் ராஜா
4: மிகவும் சுகமாக இருக்கும். ரிலேயில் இருக்கிற உங்களை நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டு நலம்.
1: என்ன
2: பதில்?
1: சொல்லுங்கள்.
4: எனக்கு தெரிஞ்ச மட்டும் இந்த பாட்டை பத்தி பச்சைமல பூவு மற்ற பூவே எளிய பூவே திண்டி திண்டி தீயை மூட்டுக்கிறேன் தெரிஞ்ச அளவு.
2: சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டு மேக்கி உடுப்பிடி ராஜா.
4: நன்றி, வணக்கம் உங்களுக்கு.
1: நன்றி. சரி, இணைந்து கொண்டு அத்தனை நேர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொண்டு நாங்கள் மீண்டும் அந்த சொற்களை நாங்கள் தந்து கொண்டு
2: பதில் சொல்ல போகிறோம்.
1: பதில் சொல்ல போகின்றோம்.
2: பாடும் தீண்டி பச்சை தென்றல் தூண்டி மலை நீ மலரே தீயை உச்சி காணம் மூட்டுகிறாயே மலர் இது தேனு பூவு.
1: இதிலிருந்து நாங்கள் 3 திரைப்பட பாடல்களை கேட்டிருந்தோம். என்ன பாடல்னு சொல்லி நேர்களை மனிதன் ஒன்று பாடி தந்திருக்காங்க. சரியான பாடலை பார்க்கலாம். மலரே தென்றல் பாடும் காணம் இது நிலவே உன்னை கூடும் வானம் என்ற பாடல். இது வீட்டில் விசேஷம் 1994 இசைஞானி இளையராஜா இசையில் அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது
2: 2வது பாடல். தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாயே தூண்டி தூண்டி தேனை ஊட்டுகிறாயே என்ற பாடல் 2002 வெளியான பாலா இயற்றிய இந்த திரைப்படம். யுவன் சங்கர் ராஜா இசையில் வெளியான இந்த திரைப்படத்திலிருந்து வந்த பாடல்.
1: அதுவேளை 3வது பாடலாக பச்சை மலர் பூவு உச்சி மலை தேன் என்ற பாடல். 90 வெளிவந்த கிழக்கு வாசு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இசைஞானி இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் என்பதும் குறிப்பிடத்தக்க. இந்த 3 பாடலின் சொற்களை தான் நாங்கள் இன்றைய நாளில் எல்லா குழப்பையும் அப்படி தந்திருந்தோம். நேர்களை மணிந்து கொண்டு பதிலை தந்ததாக இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை
2: கலகலப்பு 3
1: உங்களை சந்திக்கும். இல்ல, மைதானத்தை நோக்கி கண் போய் கொண்டே இருக்குது.
2: அந்த களத்தை பார்த்ததால இங்க கலகலப்பு 3 கொஞ்சம்
1: களத்தை பார்க்கிற பொழுது தொடர்ந்தும் 69 தாண்டி டுனிஷியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் போட்டி கொண்டிருக்கின்றன 1-3 என்ற வீதத்தில். அதுபோலவே
2: ஜப்பான் மற்றும் ஸ்வீடனும் 68 முடிவில் 1-1 என்ற ஒரு பரபரப்பான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும்
1: டொரண்டோ பெரும்பாகத்தில்
0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ பெரும்பாகத்தில் முன்னெடுக்கப்பட்ட குடியரவு சார்ந்த விசாரணைகளில் கிட்டத்தட்ட 200 விசாரணைகள் மிரட்டி பணம் பறித்தலுடன் தொடர்பட்டுள்ளதாக கெனடிய எல்லை பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 33 பேரை வெளியேற்றும் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அது கூறியுள்ளது. சர்வதேச குற்றவியல் அச்சுறுத்தல்களை தடுத்து கெனடிய மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் மத்திய அரசு மிக வலுவாக செயல்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னெடுத்துள்ள விசாரணைகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. 7 கோடி ரூபாய்கள் மதிப்பில் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு முறைகேடாக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தம் வழங்கியதாக அறப்போர் இயக்கம் சார்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் இடம்பெற்ற சோதனைகளில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பணம் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அறிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் மிகவும் விரிவானவை மற்றும் உணர்வு பூர்வமானவை என்பதை அங்கு விஜயம் செய்த போது தாம் உணர்ந்து கொண்டதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். உண்மைகளுக்காக மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்துள்ள நீதியமைச்சர், செம்மணி மனித புதைகுழிகள் குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துவோம் எனவும் இவ்விடயத்தில் குற்றமளித்தவரையும் பாதுகாக்க வேண்டிய தேவை அரசுக்கு இல்லை என்றும் கூறியுள்ளார்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காலம் தரும் நாயகனே.
2: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, காபரோ, 416-299-9955.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படிகள், வாயிசனின் ராப்பிசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332-416-292-3220-647-975-0524.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ East, Scarborough.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 Cash Point.
9: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
10: Everything you like, everything you need is found only here.
9: East FM 102.7.

0: 8:40 எஃப்எம் 102.7 முதலூடாக அணிந்திருக்கிறீர்கள். நம்ம ஒரு இன்னிங் கட்டுக்கொண்டிருக்கீர்கள். நாங்கள் மைதானத்தில் பார்க்கலாம், இரண்டு மைதானங்களும் விறுவிறுப்பான போட்டியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக டுனிஷியா நெதர்லாந்து கணியில் 1-3 என்ற வீதத்தில் 85 நிமிடங்கள் கழிந்தும் இந்த போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் இடையிலான போட்டி 83 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் 1-1 என்ற ஸ்கோர் அடிப்படையில் இரண்டு அணிகளுமே டிராக்கான ஒரு மேட்ச் டிரா ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்திலையும் என்ன வேணாலும்
0: அடுத்தடுத்த நிமிடத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது, பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஃபீபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் கம்யூனிட்டி கனெக்ஷனோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். கம்யூனிட்டி கனெக்ஷனில் குறிப்பாக அல்வாய் சமூக நடுவம் கனடா விடுக்கு முக்கிய அறிவித்தல். அல்வாய் ஊர் மக்களின் கோடைக்கால ஒன்றுகூடல் ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை நாளை மறுதினம் காலை 9 முதல் மாலை 6 வரை மார்னிங் சைட் பார்க் ஏரியா 6 இடம்பெற இருக்கிறது. வழமை போல் சகல நிகழ்வு இடம்பெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அனைத்து ஆழ்வாயூர் மக்களையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தொடர்புகளுக்கு எஸ்ராவி 6472800884.
1: இன்னொரு நிகழ்வு ஜூன் மாதம் 27 இடம்பெற இருக்கும் நிகழ்வு 4வது வருடமாக நிகழவிருக்கும் ஆட் லாமா 2026 வருகின்ற சனிக்கிழமை ஜூன் 27 அன்று ஆர்மேனியன் யூத் சென்டரில் நடைபெறும் என்று தகவல் வெளியாகிறது. இந்த பிரம்மாண்ட நடன போட்டியில் சுமார் 100 மேற்பட்ட இளம் நடன கலைஞர்கள் பங்கேற்கின்றார்கள். பிரபல நடன இயக்குநர் ராஜாராம் அவர்களும் கனடாவின் முன்னணி தமிழ் நடன நடுவர்களாக இணைந்து இந்த போட்டிக்கு நடுவராக பங்கேற்கிறார்கள். தமிழ் யூத் சொசைட்டி அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றார்கள். டிக்கெட்டுகளை பெற 6479368742.
0: திருவண்ணாமலை புனித சூசியப்பர் கல்லூரி பழைய மாணவ சங்கத்தின் கோடைகால குடும்ப ஒன்று கூடல் எதிரும் சனிக்கிழமை 27 நாளை மறுதினம் காலை 10 இடம்பெற இருக்கிறது. ஆர்போர் பாங்க் சைட் 3 இடம்பெற இருக்கிறது. அனைத்து பழைய மாணவர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்கப்படுகிறார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு 6472374094.
1: கந்தர்மடம் மக்கள் ஒன்றியம் சம பிக்னிக் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28 காலை 9 ஆரம்பமாகி மாலை 6 வரை இடம்பெறப் போகிறது. நெல்சன் பார்க் ஸ்காப்ரோ 1555 நெல்சன் ரோட் ஸ்காப்ரோவில் தான் இந்த நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. மேலதிக விவரங்களுக்கு கேதா 4167383370.
0: பிராண்ட்ஃபோர்ட் தமிழ் அசோசியேஷன் வழங்கும் சமர் ஃபெஸ்டிவல் ஜூலை மாதம் 11 இடம்பெற இருக்கிறது. இடம் வந்து ஐங்கர் பார்க் 88 டொனால்ட் ரோட் குயின்ஸ்வில். காலை 10 இடம்பெறும் சகல விளையாட்டுப் போட்டிகளும் நிகழ்வுகளும் இடம்பெறும் எனவும் அறிவித்திருக்கின்றார்கள். உணவுகளும் வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு 4168591865.
1: ஜூலை மாதம் 1 புதன்கிழமை இடம்பெறும் ஒரு நிகழ்வு கனடா தின சுற்றுலா அழைப்பிதழ். இலங்கை முன்னாள் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்களின் சங்கத்தின் ஆண்டு நிறைவு கனடா தின சுற்றுலா நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். ஜூலை மாதம் 1 புதன்கிழமை காலை 10 முதல் மாலை 6:30 வரை மார்னிங் சைட் பார்க்கில் 390 மார்னிங் சைட் அவென்யூ ஸ்காப்ரோவில் இது இடம்பெறப் போகின்றது. பிக்னிக் சைட் 10 லாட் 1 இது இடம்பெறப் போகின்றது. மேலதிக விவரங்களுக்கு ராதா 4162-3838.
0: பூநகரி சமூக அபிவிருத்தி சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் புதிய நிர்வாக சபை தெரிவும் ஜூலை மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 நெல்சன் பார்க்கில் இடம்பெற இருக்கிறது. இதில் அனைத்து கனடாவால் பூநகரி உறவு நண்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பூநகரி சமூக அபிவிருத்தி சங்கம் கனடா. தொடர்புகளுக்கு குமார் 6478082242.
1: யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா நடாத்தும் நிதிசேர் நடைபவனி ஜூன் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 ஆரம்பமாகும் இந்த நடைபவனி மில்கன் பார்க் ஸ்காப்ரோவில் இடம்பெறப் போகிறது. ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கு இந்த நிதி அன்பளிப்பு செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நல்ல நோக்கத்திற்காக அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். யாழ் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் தொடர்புகளுக்கு 6474099505.
0: கனடாவால் திருநாளி மக்கள் மன்றம் நடத்தும் கோடைகால ஒன்றுகூடல் ஜூலை மாதம் 4 சனிக்கிழமை காலை 9 ஆரம்பமாக மார்னிங் சைட் பார்க் ஏரியா 3 இடம்பெற இருக்கிறது. இதில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்கின்றார்கள். துன்னாலே மக்கள் மன்றம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்புகளுக்கு 4164180477.
1: உரும்ராய் பாடசாலைகளின் பழைய மாணவர் சங்கம் கனடா ஒன்று குடல் 32வது ஒன்று குடல் இது ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை காலை 9 மில்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க் மெக்வன் மற்றும் ஸ்டீல் சந்திப்பில் இருக்கும் மில்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கில் இடம்பெறப் போகிறது. தொடர்புகளுக்கு 4162585196. இன்னொரு நிகழ்வையும் பார்த்துடலாம். இது ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை மில்லிகன் பார்க் லாட் ஏயில் இடம்பெறுகின்ற கலியங்காடு ஞான பாஸ்கரோதய கலாச்சார ஒன்றியம் கனடாவின் வருடாந்த கோடைக்கால ஒன்று கூடல் இடம்பெறப் போகிறது. ஜூலை மாதம் 18ஆம் தேதி காலை 10 மணிக்கு மில்லிகன் பார்க் லாட் ஏயில் இடம்பெறப் போகிறது.
0: உங்கள் ஊர் ஒன்றுகூடல்கள், பாடசாலை ஒன்றுகூடல் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி eastfmcommunity@gmail.com. நிகழ்வுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திக்கு பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
2: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: சரி, நாங்கள் மைதானம் பக்கம் பார்க்கலாம். 90 நிமிடங்கள் கடந்து மேலதிக நேரங்கள் வழங்கப்பட்ட நிலையில் டுனிஷியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. 1-3 என்ற வீதத்தில் இப்பொழுது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: ஜப்பான் மற்றும் ஸ்வீடனுக்கான போட்டியை பார்த்தோம் என்றால் 89 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையிலும் 1-1 என்ற அடிப்படையில் 2 அணிகளும் 1 கோல் பெற்ற வண்ணம் இந்த போட்டியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.

0: பார்த்தீங்களா, மைதானத்தை விட்டு நாங்கள் வழிகிற நேரம் வந்துட்டுது. அதுக்கு முன்னர் நெதர்லாந்து டுனிஷியா அவர்களும் வழிகறிட்டார்கள் 3-1. அதாவது நெதர்லாந்து 3-1 என்ற கோல் அடிப்படையில் இரண்டு அந்த விளையாட்டு வந்து இப்பொழுது நிறைவடைந்திருக்கிறது.
1: நெதர்லாந்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்வீடன் மற்றும் ஜப்பானுக்கான இடையிலான போட்டி 7 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா டைம் அடிஷனல் டைம் ஆக கொடுத்திருக்கிறார்கள் அதிகமாக. இது இப்பொழுது 95 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் 1-1 என்றுதான் இன்னமுமே ஸ்கோர்ஸ் இருக்கின்றது. இன்னும் 1-2 நிமிஷங்கள்ல மேட்ச் முடிய போகுது.
0: அதுக்குள்ள ஏதாவது லக்ல அப்படி அடிச்சிட்டாங்களோ தெரியாது, பார்க்கணும். சரி, அந்த தகவல் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஃபீவா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விடயங்களை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3% குறைவடை இருக்கின்றது.
0: அதுவரை 17 டிகிரி செல்சியஸ் வெளியே, நாளை வெள்ளிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸ், சனிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸ், அதுவரை ஞாயிற்றுக்கிழமையும் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: ஜீவரஞ்சன்,
0: இனிமையான இரவு வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேயர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் July 1 கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
7: என்ன யோசனை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: நெளிகிற கொடையிற சரிகிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
8: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா, இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748.
9: camsonics.com. Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: Focus Educational Services, Ontario Certified Teachers, Sabitha Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services. Ippodu pudidaga iniyum Junior Kindergarten mudal Grade 8 variyana manavargalukku oru maada ilavasa vaguppai valingukindrargal. June mudal August varai inda ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287,
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: FIFA உலகக்கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டெபன் 102.7
1: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205 வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 You are in good hands with Allstate.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
2: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
3: கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன். 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394 416-289-9993.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6 4 7 9 9 6 4 7 5 4 9 0 0 5 9.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: Prusha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
4: Welcome to New Ocean Supermarket.
5: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
6: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
5: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
6: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷா இருக்கு, விலையும் குறைவு.
5: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
6: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
7: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ.
8: என்ன யோசின?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
13: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
14: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
15: FM 102.7
14: East FM.
15: .ca.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட 8074 416-704-8074.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 Markham Road, யூனிட் 406, 416-908-5656.
8: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா July 1st புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விஷேட தவிநாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

பீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

இந்த கனடிய திருநாட்டில் பல்வேறு சமூகம், பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், ஆனால் இயல்பாக இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதனை நாம் கொண்டாடுவோம். செலிபிரேஷன் இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு தன்மைகளிலும் ஒன்றாக வாழ்கிற இணக்கமான கொண்டாட்டம். இது இனங்களுக்குள் மட்டுமல்ல, எமது வீட்டுக்குள்ளும், எமது குடும்பத்துக்குள்ளும், எமது உறவுகளுக்குள்ளும் அது அமைந்திருந்தால் வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். அவை அவ்வாறு வாழ நாம் கற்றுக்கொள்ள

நாம் எங்கு வாழ்ந்தாலும் நாம் வாழ்கின்ற இடம் பரிசுத்தமாக, சுத்தமாக, ஆனந்தமாக இருக்க நாம் பாடுபடுவோம். எம் இயற்கையை பாதுகாப்ப நாம் வாழும் பூமி எமக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களோடு மற்ற உயிர்களும் பகிர்ந்து வாழ்கிற அற்புதமான இடம். அந்த இடத்தை சுத்தமாக, ஆனந்தமாக வைத்துக் கொள்வோம். இயற்கையை பாதுகாப்போம், என்றென்றும் கொண்டாடுவோம். இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

நாம் இருக்கிற இடத்திலே இன்பம் கொண்டாடுகிற போது எம்மை சுற்றி எமது உற்றமும் சுற்றமும் நட்பும் ஊரும் சூழ்ந்திருந்து மகிழ்ச்சி பொங்க நாம் உரையாடுகிற போது அந்த பொழுதே மிக மகத்தானது, இறை அருளுக்கு சமமானது. அவ்வாறு எமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இறைவன் அருள் புரியட்டும். எல்லாம் வல்ல இயற்கை அருள் தரட்டும். இனிய காலை பொழுது உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம்.

எனக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக வழிகாட்டி இருந்தார். அவர் எப்பொழுதும் சந்தோஷம் சந்தோஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் சொல்லுகிற சொற்கள், நாங்கள் நினைக்கிற எண்ணங்கள் எம்மை வளப்படுத்துகின்றன. ஆகவே நாங்கள் நல்ல எண்ணங்களை வளர்க்கிற போது, நல்ல சொற்களை பாவிக்கிற போது எங்கள் வாழ்க்கை மிக மிக உயர்வாக அமையும் என்று சொல்லுகிறார். அதே போல் எப்பொழுதும் நல்ல சிந்தனையை வளர்ப்போம், நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம்.

ஒலிபரப்பில் உங்களுடன் நடா ராஜ்குமார். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் நேரம், பூக்களும் பறவைகளும் கொண்டாடும் நேரம். இன்னொரு பாட்டு கேட்கலாமா?

நல்ல நேரம், நல்ல மனிதர்கள், நல்ல சமுதாயம், நல்ல உலகம், நாம் இதனை கொண்டாடுவோம். வாழ்க்கை இனிமையானது. இன்னொரு பாடல் பற்றி

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை 19 காலை பொழுது ஒன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டுமகளாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சுந்தரசகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: கனேடிய செய்திகள். வெளியில் வெப்பநிலை 15 பாகை செல்சியஸாகவும் உடல்நிலை 16 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஓரளவிற்கு சூரியஒளி நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. வார விடுமுறையை பொறுத்தவரையில் சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸாகவும் உடல்நிலை 27 இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸ் 28 உடல்நிலையாக இருக்கும். திங்கள் 26 பாகை செல்சியஸ் 30 உடல்நிலையாகவும் செவ்வாய் 29 பாகை செல்சியஸ் 38 உணர்நிலையாகவும் இருக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு செவ்வாய்க்கிழமை காணப்படுகிறது. புதன்கிழமை 31 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்திருக்கும். 41 உணரப்பட இருக்கிறது. வியாழக்கிழமை 32 பாகை செல்சியஸ் 41 உணர்நிலையாகவும் வெள்ளி 30 பாகை செல்சியஸ் 39 உணர்நிலையாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். குஸ்பா என அழைக்கப்படும் முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை நவீனமயமாக்க அமெரிக்கா மெக்சிகோ ஆகிய நாடுகளுடன் இணைந்து செயல்படுத்த தயாராக இருப்பதாக கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆனாலும் அமெரிக்க ஜனாதிபதியின் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என மாக்கானி தெளிவாக அறிவித்துள்ளார். புதன்கிழமை டொனால்டு டிரம்புடன் நடத்திய தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து வியாழக்கிழமை காலை நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மாக்கானி இந்த தகவல்களை தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலில் குஸ்மா ஒப்பந்தம் விவாதிக்கப்படவில்லை என்பதை மாக்கானி உறுதிப்படுத்தினார். எப்போது வேண்டுமானாலும் ஒரு மோசமான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட முடிவு என கூறிய அவர், கனடா வாறு செய்யப்போவதில்லை எனவும் இந்த முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஒரு உண்மையான ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். குஸ்மா காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் கனடாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தை எட்டும் நிலையில் இல்லை என கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பீட் ஹொகெஸ்ட்ரா அண்மையில் கெனிய தொலைக்காட்சி ஒன்றிடம் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்கள் பிரதமரிடம் கேள்வி எழுப்பினார்கள். அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்தவரையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக தொலைவில் இருப்பதாக தோன்றும் நிலையில் திடீரென அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு விடுகிறது என மாக்கானி கூறினார். ஜூலை 1 தேதிக்குள் 3 நாடுகளின் அதிகாரிகளிடம் குஸ்மா ஒப்பந்தத்தை 16 ஆண்டுகாலத்திற்கு புதுப்பிக்க விரும்புகிறார்களா அல்லது வருடாந்த மறு ஆய்வு செயல்முறைக்கு ஒப்புக்கொள்ள விரும்புகிறார்களா என்பதை தத்தமது அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காலக்கெடு அண்மைக்கும் நிலையில் இந்த கருத்து வெளியிடப்பட்டது. வெனிசுலாவிற்கான மனிதாபிமான உதவிகளை வழங்க தயாராகி வருவதாக கெனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை மாலை வெனிசுலாவை 2 பலமான நிலநடுக்கங்கள் தாக்கின. இதில் உயிரிழந்தவர்களின் அன்புக்குரியவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக மாக்கானி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார். காயமடைந்த அல்லது இடம்பெயர்ந்துள்ள அனைவருடனும் உயிர்களை காப்பாற்ற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அவசரகால மீட்பு பணியாளர்களோடும் தமது எண்ணங்கள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவை தாக்கிய 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவிலான 2 நிலநடுக்கங்கள் கடந்த 100 மேலான காலத்தில் அந்த நாட்டை தாக்கிய மிக வலிமையான நிலநடுக்கங்கள் ஆகும் என குறிப்பிடப்பட்டது. இதில் குறைந்தது 164 பேர் உயிரிழந்ததாகவும் 971 பேர் காயமடைந்ததாகவும் வெனிசுலாவின் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகோ நேற்று அறிவித்திருந்தார். இருந்தபோதிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 200 தாண்டியிருப்பதாக பிந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களில் கனேடியர்கள் எவரும் உள்ளார்களா என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. கனேடிய வெளிவிவகார அமைச்சு இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாகத்தில் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததோடு தொடர்புடைய சந்தேகத்தில் பலர் நாடு கடத்தப்படலாம் என தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு இலையுதிர் காலப்பகுதியில் ஆரம்பித்த குடிபெறவு அமலாக்க வழக்குகளின் தீவிர கண்காணிப்பை தொடர்ந்து இந்த நாடு கடத்தலை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மிரட்டி பணம் பறித்தலுடன் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகப்படும் டொரண்டோ பெரும்பாக பகுதியைச் சேர்ந்த பலருக்கு நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கெனடிய எல்லைச் சேவைகள் முகமையகம் அறிவித்தது. மிரட்டி பணம் பறிக்கும் செயல்களோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அமலாக்க நடவடிக்கைகளை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கனடாவின் மேற்கு பகுதியில் உன்னிப்பாக அவதானிக்க ஆரம்பித்ததாக எல்லைச் சேவை முகவர் ஆகம் தெரிவித்தது. கடந்த நவம்பர் மாதம் இந்த அணுகுமுறை டொரண்டோ பெரும்பாக பகுதிக்குள் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் ஒரு செய்திக்குறிப்பில் அது குறிப்பிட்டுள்ளது. டொரண்டோ பகுதியில் 200 வரையிலான குடிபெறவு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அவற்றை அடுத்து 33 நாடு கடத்தல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. நவம்பர் 2025 நிலவரப்படி டொரண்டோ பெரும்பாகத்தைச் சேர்ந்த 17 பேர் கனடாவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். டொரண்டோ பெரும்பாக பகுதி முழுவதிலும் உள்ள காவல்துறையினர் மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சிகள் அதிகரித்து வருவதாக தோன்றுவது குறித்து கவலை வெளியிட்டு வருகிறார்கள். தெற்காசிய வணிக சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முக்கிய இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட தொடர்ச்சியான வன்முறை மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் தொடர்பில் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடந்த மே மாதத்தில் பீல் பிராந்திய காவல்துறை அறிவித்தது. இந்த ஆண்டில் இதுவரையில் பீல் பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 50% இந்த குழுவே காரணம் என தாம் நம்புவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் டொரண்டோ பெரும்பாகத்திற்கு வெளியில் 300 வரையிலான குடியேற்றம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் பிராந்தியத்தில் 150 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. 69 நாடுகளுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் 46 பேர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பிரேரி பிராந்தியத்தில் 138 குடியேற்ற சட்ட அமலாக்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் 37 நாடுகள் நாடுகடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 18 பேர் கனடாவை விட்டு வெளியேற்றப்பட்டதாகவும் CBSA அறிவித்துள்ளது. மிரட்டி பணம் பறித்தல் போன்ற நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சர்வதேச குற்ற அச்சுறுத்தல்களை முறியடிப்பதில் தமது அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார். நார்த் வெஸ்ட் பிராந்தியத்தில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. புதன்கிழமை யெலோ நைஃபு கரையில் ஃபோர்ட் சிம்சனில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து இடம்பெற்றது. தாம் அந்த இடத்தை சென்றடைய முடிந்ததாகவும் விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருப்பதாகவும் RCMPயினர் தெரிவித்தனர். 3 பேருடன் பயணித்த இந்த விமானத்தில் இருந்தவரும் உயிர் பிழைத்தார்களா என்பதை RCMP இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இந்த விசாரணையில் உதவுவதற்கு போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தின் புலனாய்வாளர்கள் வரவழைக்கப்பட்டதாக காவல்துறை அறிவித்தது. விபத்துக்குள்ளான விமானம் டர்போ கமாண்டர் 960 பேர்ட் டாக் வகையைச் சேர்ந்தது என கூறப்படுகிறது. பொதுவாக தீயணைப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கான வான்வழி தலைமை மையமாக இது பயன்படுத்தப்பட வந்ததாக கூறப்படுகிறது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.
0: ஏழு மணி 17 நிமிடம்.

0: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
0: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
0: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முழுமையான நிர்வாக முடக்கல் போராட்டத்தை முன்னெடுக்க சாவகச்சேரி வர்த்தகர்கள் தீர்மானித்தனர். வடமாகாண ஆளுநரின் உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் விசாரணை பரிந்துரை அடிப்படையாக கொண்டு சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகர சபையின் நகரபிதா காண்டிபன் ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இந்த நடவடிக்கைகளுக்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டுள்ள சாவகச்சேரி வர்த்தகர்கள் சங்கம் இந்த பதவி நீக்கம் நியாயமற்றதும் தன்னிச்சையானதாக இருப்பதாக குற்றம் சுமத்தியது. பாதிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு நீதியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என வர்த்தகர்கள் வலியுறுத்தினார்கள். சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட மற்றும் அதனை சூழப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்கள், கடைகள் மற்றும் உணவகங்களையும் முழுமையாக மூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்துமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. மண்ணின் உரிமை மற்றும் நீதிக்காக முன்னெடுக்கப்படும் இந்த அறப்போராட்டத்திற்கு இன மத மொழி பேதமின்றி அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என சாவகச்சேரி வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து இன்றைய தினம் சாவகச்சேரி நகரின் வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டு எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மயிலிட்டி மற்றும் பலாலி பகுதியில் உள்ள 2200 ஏக்கர் காணியினை விடுவிக்கக் கோரி மக்கள் அறவழி போராட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். மயிலிட்டி சந்தைக்கும் கொமாண்டோஸ் மங்களாவிற்கு முன்பாக இன்று காலை 9 மணிக்கு இந்த போராட்டம் 10வது வாரமாகவும் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது. மயிலிட்டி பகுதியில் உள்ள தனியார் காணிகள் மற்றும் 21 இந்து கிறிஸ்தவ ஆலயங்களை வழிபடுவதற்கான அனுமதியினை வழங்கக்கோரி மக்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 36 வருடங்களுக்கு மேலாக சொந்த நிலங்களில் வாழும் உரிமையினை இழந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை வழங்கி தமது நிகழ்வுகளை நடத்தும் ராணுவத்தினர் செபஸ்டியார் கோவில் மற்றும் காணிக்கை மாதா கோவில்களுக்கு மக்கள் சென்று வழிபட அனுமதிக்காமைக்கான காரணம் என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். அனுரகுமார தேசநாயகவின் அரசாங்கம் மக்களின் காணிகள் மக்களுக்கு என கூறி ஆட்சிக்கு வந்த போதிலும் இதுவரை மக்களின் காணிகள் ஏன் விடுவிக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினார்கள். மயிலிட்டி மக்களின் காணிகளை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளதோடு விடுவிக்க தவறினால் போராட்டத்தை பரந்தளவில் முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். அண்மையில் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக மாபெரும் கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த போதிலும் காணி விடுவிக்கப்படும் வரை தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவனை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேரில் சந்தித்து

பேசினார். இந்த சந்திப்பின் போது ஈழத்தமிழர்களின் இன விடுதலைக்கான பயணத்தில் தொல் திருமாவளவன் கடந்த காலங்களிலும் தற்போதைய நிலையிலும் ஆற்றிவிடும் பங்களிப்புகளுக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் நன்றியினை தெரிவித்தார். ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தேர்வை நோக்கி பயணம் செய்கின்ற போது தமிழக அரசும் மக்களும் வழங்கக்கூடிய அரசியல் மற்றும் மனிதாபிமான ஆதரவினை வலுப்படுத்துவது தொடர்பிலும் அழுத்தங்களை கொடுப்பது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது. ஈழத்தமிழர்களின் அரசியல் உரிமைகள், தேசிய இருப்பு மற்றும் இன நீதிக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து முன்னிறுத்தி வரும் அரசியல் ஆளுமைகளில் ஒருவராக தொல் திருமாவளவன் கருதப்படுகிறார். கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஈழத்தமிழர் பிரச்சினைக்கான ஆதரவை வலுப்படுத்தி தமிழ் மக்களின் தன்னாட்சி மற்றும் நீதிக்கான உரையாடல்களை பொதுத்தளத்தில் நிலைநிறுத்தி தமிழ்நாடு ஈழத்தமிழர் உறவின் அரசியல் தொடர்ச்சியை உறுதிப்படுத்துவதில் அவர் தொடர்ந்தும் பங்காற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய மதத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலாகுட அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஜூலை 31 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரிக்கும் கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திக ராகல கடமை நிமித்தம் விடுமுறையில் இருப்பதனால் வழக்கின்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க மண்டலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அங்கு நீதிபதி இந்த வழக்கை முன் விசாரணை மாநாட்டிற்காக ஜூலை 31 மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டார். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான இஸ்லாமிய மதத்திற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதன் மூலம் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை மீறும் வகையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் நீண்டகாலமாக நிலவும் நீதியரசர் வெற்றிடங்கள் காரணமாக சட்டத்தின் ஆட்சிக்கும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிப்பதற்காக நாடாளுமன்ற நிலையில் கட்டளையின் கீழ் விவாதம் ஒன்று நடத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை விடுக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக இந்த விவாதத்தை கோரும் பிரேரணை கடிதத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பங்களை சேகரிக்கும் நடவடிக்கை எதிர்க்கட்சியினரால் ஆரம்பிக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் 8க்கும் அதிகமான நீதியரசர் வெற்றிடங்கள் 6 மாதங்களுக்கு மேல் நிரப்பப்படாமல் இருப்பது நீதித்துறை செயற்பாடுகளை பாதிப்பதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. நீதியரசர் வெற்றிடங்கள் நீடிப்பதன் விளைவாக சட்டத்தின் ஆட்சி மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதில் ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து இந்த விவாதத்தில் கவனம் செலுத்தப்படும். மக்கள் நீதி பெறுவதற்கான அணுகல் உரிமையினை ஏற்படுத்துவதற்கு தடைகள் மற்றும் தாமதங்கள் குறித்து நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்படும். நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் வினைத்திறனை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை வலியுறுத்தும் நோக்கம் கொண்டதாக இந்த விவாதம் அமையும் எனவும் எதிர்க்கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: இஸ்டெஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 7:40
1: என்றும் இசையுடன் இஸ்டெஃப்எம் உங்களுடன் 102.7.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj Verco Vets Law 416-993-8443.
4: Who is the best? ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
1: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch. 416-474-1016.
5: Welcome to New Ocean Supermarket.
6: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
7: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
6: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
7: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
7: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
8: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
1: Indrum isayudan. East FM ungaludan. 102.7.

அனைத்துலக செய்திகள். வெனிசுலா தலைநகர் கராக்கஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானவர்கள் வீடற்றவர்களாகி நிற்காத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் பல கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான மக்கள் இன்னமும் இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்து வருவதாகவும் அவர்களின் மீட்பும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின் அடிப்படையில் உள்ளூர் நேரப்படி புதன்கிழமை மாலை கராகஸுக்கு மேற்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் 7.2 ரிஷ்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் 7.5 ரிஷ்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் அந்த பகுதியை தாக்கியது. 1900 பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக வலிமையான நிலநடுக்கமாக இது பதிவு செய்யப்பட்டது. பல ஆண்டுகால பொருளாதார சீர்குலைவினால் ஏற்கனவே பலவீனம் அடைந்திருந்த ஒரு நாட்டை இந்த பேரழிவும் தாக்கியுள்ளது. இதனால் அந்த நாட்டின் பெரும்பாலான உட்கட்டமைப்புகள் பலவீனம் அடைந்துள்ளதோடு பின் அதிர்வுகள் தலைநகரையும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளையும் உலுக்கியதால் மீட்புப் பணிகளும் சிக்கலடைந்துள்ளன. மருத்துவ நிலையங்களுக்கு இதுவரையில் உயிரிழந்த சுமார் 235 பேரின் உடலங்கள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் கார்லோஸ் அல்வரடோ அறிவித்தார். இருந்த போதிலும் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இதுவரை கணிப்பிடப்படவில்லை என கூறப்படுகிறது. வெனிசுலா தேசிய சட்டமன்றத்தின் தலைவரும் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸின் சகோதரருமான ஜோ ரோட்ரிக்ஸ் முன்னதாக வெளியிட்ட தகவலில் 200 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாகவும் 250 அதிகமான கட்டிடங்கள் சேதமடைந்தோ அல்லது அடிவடைந்தோ இருப்பதாகவும் கூறியிருந்தார். குறைந்தது 8 மருத்துவமனைகள், வெனிசுலா செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமையகம் மற்றும் பிரெஞ்சு தூதரகம் ஆகியவை கடுமையாக சேதமடைந்த கட்டிடங்களில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. லாக்வைரா மாநிலத்தில் மட்டும் சுமார் 70,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டியாஸ்டோ கெபல்லோ தெரிவித்தார். அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் முன்கணிப்பு மாதிரியானது இறப்பு எண்ணிக்கை 1000 இருக்கலாம் என்றும் அது 10,000 தாண்டுவதற்கான கணிசமான நிகழ்தகவு இருப்பதாகவும் தெரிவித்தது. காணாமல் போனவர்களை கண்காணிப்பதற்கு உருவாக்கப்பட்டதும் எதிர்க்கட்சி தலைவர்களால் பகிரப்பட்டதுமான ஒரு இணையதளம் வியாழன் இரவு 7 46,000 அதிகமானவர்கள் காணாமல் போனதாக பட்டியலிட்டது. அரசியல் அடுக்குமுறை, பொருளாதார சரிவு மற்றும் ராஜதந்திர அழுத்தம் ஆகியவற்றின் சூழல்களுக்கு மத்தியில் பல தசாப்தங்களாக சர்வதேச தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகி வரும் வெனிசுலாவை எதிர்த்த சில நாடுகள் உட்பட உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளும் இந்த நேரத்தில் வெனிசுலாவிற்கு ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்தன. சர்வதேச மீட்புக் குழுக்கள் விரைவில் அங்கு அனுப்பி வைக்கப்படும் என ரோட்ரிக்ஸ் நம்பிக்கை வெளியிட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகிய தலைவர்களும் உதவிகளுக்கான மனிதாபிமான செயல்பாடுகளை வழங்க தயாராகி இருக்கின்றார்கள். நிலநடுக்க நிவாரணம் தொடர்பான பரிவர்த்தனைகளுக்கு அங்கீகாரம் அளித்து தடைகளை தளர்த்துவதற்கான நடவடிக்கைகளை வாஷிங்டன் எடுத்தது. இல்லையெனில் இந்த பரிவர்த்தனைகள் தடை செய்யப்பட்டிருக்கும். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ வாஷிங்டன் மீட்புக் குழுக்களை அனுப்பும் என்றும் பென்டகன் கராகஸின் சேதமடைந்த விமான நிலையத்திற்கு தளபாட உதவிகளையும் ஆதரவையும் வழங்கும் எனவும் அறிவித்தார். ஐக்கிய நாடுகளின் உதவி தலைவர் டாம் பிளேச்சர் அந்த அமைப்பு சர்வதேச மீட்புக் குழுக்களை ஒருங்கிணைத்து வருவதாகவும் நிலநடுக்கத்திற்கு முன்பு 8 மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்பட்ட ஒரு நாட்டின் ஒரு மாபெரும் கூட்டு முயற்சி தற்போது தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேவழி தகவல் தொடர்பு வசதிகளை பிரதான விடயமாக குறிப்பிட்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வெனிசுலா மனித உரிமைகள் குழு சில சமூக ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை நீக்குமாறும் அந்த நாட்டின் அரசாங்கத்தை வலியுறுத்தியது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களுக்கு ஜூலை 25 இலவச சேவைகளை வழங்குவதாகவும் தகவல் தொடர்பை மீட்டெடுக்க உதவும் வகையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகளை நிறுவுவதற்கு பணியாற்றி வருவதாகவும் ஸ்பேஸ் எக்ஸ் தெரிவித்தது. நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான எண்ணித்துறையின் செயற்பாடும் 7 வெளிநாட்டு எரிசக்தி நிறுவனங்கள் தமது செயற்பாடுகளில் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் இணைய தொடர்பான உட்கட்டமைப்பு வசதிகள் சேதமின்றி இருப்பதாகவும் தெரிவித்தன. ரஷ்யாவின் 12 பிராந்தியங்கள், ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீமிய தீபகற்பம், கருங்கடல் மற்றும் அசோவா கடல் பகுதியில் வியாழன் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட 660 அதிகமான ஆளில்லா விமான தாக்குதல்களை தமது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து அழித்ததாக மாஸ்கோ அறிவித்துள்ளது. 4 முன்பு யுக்ரைன் மீது மாஸ்கோ முழு அளவிலான படையெடுப்பை ஆரம்பித்ததிலிருந்து ரஷ்ய பகுதியில் மற்றும் சட்டவிரோதமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட கிரியா மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஆளில்லா விமான தாக்குதல்களில் இது ஒன்று என கூறப்படுகிறது. யுக்ரைனின் இந்த 20 ஆளில்லா விமான தாக்குதல்களில் ஏற்பட்ட சேத விவரங்களை ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு இன்னமும் வெளிப்படுத்தவில்லை. ரஷ்யாவின் நீண்டகால போர் உத்தியினை முறியடிக்கும் முயற்சியாக யுக்ரைனின் நீண்ட தூரம் பாயும் ட்ரோன்கள் பல மாதங்களாக ரஷ்யாவின் எல்லைக்கோட்டிற்கு அப்பாலும் அந்த நாட்டின் ஆழமான பகுதிகளில் உள்ள எண்ணெய் உற்பத்தி மற்றும் எரிசக்தி நிலையங்கள் உட்பட்ட இலக்குகள் மீதும் தொடர் தாக்குதல்களை முன்னெடுத்து இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் ரஷ்யாவின் எரிபொருள் மற்றும் ராணுவ தளபாட விநியோகத்தை தடுத்து நிறுத்தி போர்க்களத்தில் ரஷ்யாவின் ராணுவ முயற்சிகளை முடக்கியிருப்பதாகவும் அதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மீது கடும் நெருக்கடிகளை தோற்றுவித்திருப்பதாகவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்.
ஹோமோஸ் நீரணி வழியாக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து அழித்துச் செல்லும் தனது நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகளின் சர்வதேச கடல்சார் அமைப்பு நேற்று தற்காலிகமாக நிறுத்தியது. ஒரு கப்பல் தாக்கப்பட்டதாக வெளியான தகவல் அடுத்து எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை ஈரான் தொடர்பான மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட ஒப்பந்தம் நீடிக்குமா என்பது குறித்த கவலைகளை மீண்டும் எழுப்பியது. தங்கள் அங்கீகரிக்காத வழித்தடங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கப்பல்களுக்கு தெஹ்ரான் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரத்தின் பின்னர் ஓமான் அருகில் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதாக பிரிட்டிஷ் கடற்படை அமைப்பான இம்டோ தெரிவித்தது. வளைகுடா நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கான கோரிக்கைகளை நிர்வகிக்க தெஹ்ரான் அமைத்துள்ள ஈரான் அதிகார அமைப்பு தாம் நிர்ணயித்துள்ள வழித்தடங்களுக்கு வெளியில் செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதம் அளிக்காது என தெரிவித்தது. சிங்கப்பூர் குழுவில் இயங்கும் எவோ லவ்லி என்ற கப்பல் தான் தாக்குதலுக்கு இலக்கானதாக அடையாளம் காணப்பட்டது. அந்த கப்பல் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு இலக்காக இருக்கலாம் என்று பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்தனர். இதுகுறித்து அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து உடனடி பதில் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. யுத்தம் முடிவிற்கு கொண்டுவரப்படவும் நீரணி மீண்டும் திறக்கப்படவும் நோக்கமாக கொண்ட ஒப்பந்தத்தை ஈரான் மதிக்காவிட்டால் அந்த நாட்டின் மீது மீண்டும் குண்டு வீசும் நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். 7:54

ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு பெரிய இலக்கை அடைவதற்கு சிறிய அடிகள் மிக முக்கியமானவை. தி ஜேர்னி ஆஃப் 1000 miles பிகின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப் என்று சொல்வார்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் இலக்குகள் என்பது மிக மிக அவசியமானவை. இலக்கு இல்லாத மனிதன் மாலுமி இல்லாத படகு போல தத்தளிப்பான். மனிதன் நிர்ணயிக்கக்கூடிய இலக்குகள்தான் எதிர்காலத்தில் அவன் வாழ்க்கையினை மாற்றி அமைக்கப் போகும் திருப்புமுனையாக அமையும். அதேபோன்று இலக்கை தெரிவு செய்வதிலும் தெரிவு செய்த இலக்கை அடைவதிலும் நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வெற்றி என்பது உயரமான ஒரு மலையின் சிகரம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து வைக்கும் சிறிய ஆனால் உறுதியான படிகளின் கூட்டு விளைவு. பெரிய இலக்குகளை அடைவதற்கான வழி ஒருபோதும் பெரிதாக இருக்க வேண்டியதில்லை. அது தினமும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய அடியில் தான் தங்கியிருக்கிறது. உங்கள் இலக்கு ஒரு மலையேற்றமாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு வீதம் உறுதியாக மேலேறிச் செல்வதற்கு தீர்மானித்தால் ஒரு நாளில் மலையின் உச்சியில் நீங்கள் உங்களை காண முடியும். இன்று நீங்கள் முன்னேற எடுக்கப் போகும் அந்த சிறிய முயற்சி என்ன, அதை இப்போதே திட்டமிடுங்கள். சிறு முயற்சி பெரிய சாதனை. இது உங்களது வெற்றியின் ஆரம்பமாக இருக்கட்டும். இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் வெப்பநிலை இப்போது 18 பாகை செல்சியஸாக காணப்படுகிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 24 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். முகில் கூட்டமும் சூரிய ஒளியும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மதியத்தின் போது லேசான மழை சூழலுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தொடரும் வார விடுமுறையின் வெப்பநிலையை பார்த்துவிடலாம். சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸ் பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 24 பாகை செல்சியஸ் லேசான மழை சூழலுக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. உடல்நிலை 28 இருக்கும். திங்கள் 26 பாகை செல்சியஸ் 30 உடல்நிலையாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 29 பாகை செல்சியஸ் 38 உடல்நிலையாகவும் புதன்கிழமை 31 பாகை செல்சியஸ் 41 உடல்நிலையாகவும் இருக்கப்போகிறது. வியாழன் 32 பாகை செல்சியஸ் 41 பாகை செல்சியஸ் உடல்நிலை கொண்டதாகவும் வெள்ளிக்கிழமை 28 பாகை செல்சியஸ் 36 உடல்நிலை கொண்டதாகவும் இருக்கப்போகிறது. கூடுதல் வெப்பநிலையாக சனிக்கிழமை பொறுத்தவரையில் 29 பாகை செல்சியஸ் 37 உடல்நிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 27 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். 34 பாகை செல்சியஸ் உடல்நிலை உணரப்பட இருக்கிறது. 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு ஞாயிற்றுக்கிழமை காணப்படுகிறது. அடுத்த வாரம் இந்த வாரத்தில் அல்ல. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். குஸ்மா எனப்படும் முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை நவீனமயமாக்க அமெரிக்கா மெக்சிகோ ஆகிய நாடுகளுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக கனேடிய பிரதமர் தெரிவித்தார். ஆனாலும் அமெரிக்க ஜனாதிபதியின் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என மாக்கானி தெரிவித்தார். புதன்கிழமை டொனால்டு டிரம்புடன் நடத்திய தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மாக்கானி இதனை தெரிவித்தார். இந்த உரையாடலின் ஒரு பகுதியாக ஒப்பந்தம் குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என மாக்கானி தெளிவுபடுத்தினார். எப்போது வேண்டுமானாலும் ஒரு மோசமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடியாது என கூறிய அவர், கனடா அவ்வாறு செய்யப்போவதில்லை என்றும் இந்த முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஒரு உண்மையான ஒப்பந்தமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த ஒப்பந்தத்திற்கான காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் கனடாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தை எட்டும் நிலையில் இல்லை என கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பீட் ஹொக்கெஸ்ட்ரா அண்மையில் கனேடிய தொலைக்காட்சி ஒன்றுக்கு தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்தவரையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக தொலைவில் இருப்பதாக தோன்றும் நிலையில் திடீரென அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு விடுவதாக மாக்கானி சுட்டிக்காட்டினார். ஜூலை 1 தேதிக்குள் 3 நாடுகளின் அதிகாரிகளும் இந்த ஒப்பந்தத்தை 16 ஆண்டு காலத்திற்கு புதுப்பிக்க விரும்புகிறார்களா அல்லது வருடாந்த மறு ஆய்வு செயல்முறைக்கு ஒப்புக்கொள்ள விரும்புகிறார்களா என்பதை தத்தமது தரப்புகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காலக்கெடு அண்மிக்கும் நிலையில் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று முழுமையான நிர்வாக முடக்கல் போராட்டம் ஒன்றை சாவகச்சேரி வர்த்தகர்கள் முன்னெடுத்திருந்தனர். வடமாகாண ஆளுநரின் உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரின் விசாரணையின் பரிந்துரையை அடிப்படையாக கொண்டு சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் மற்றும் வவுனியா மாநகரசபையின் முதல்வர் காணிபன் ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ள சாவகச்சேரி வர்த்தகர்கள் சங்கம் இந்த பதவி நீக்கம் நியாயமற்றதும் தன்னிச்சையானதுமாக இருப்பதாக குற்றம் சுமத்தியது. பாதிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு நீதியான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என வர்த்தகர்கள் வலியுறுத்தினார்கள். சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்ட மற்றும் அதனை சூழப்பட பகுதிகளில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் கடைகளும் உணவகங்களும் முழுமையாக மூடி தமது எதிர்ப்பினை பகிரங்கப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய தினம் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளும் அங்கு முடங்கியிருந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. வெனிசுலா தலைநகர் கராக்கஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட 2 சக்திவாய்ந்த நிலநடுக்கங்களால் 100,000+ உயிரிழந்தும் 1,000+ வீடற்ற நிலையில் வாழ்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 100,000+ மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின் அடிப்படையில் உள்ளூர் நிலப்படி புதன்கிழமை மாலை கராகஸுக்கு மேற்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் 7.2 ரிஷ்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1 நிமிடத்திற்கும் குறைவான காலப்பகுதியில் அழுத்த நிலநடுக்கமும் அதே பகுதியில் 7.5 ரிஷ்டர் அளவில் பதிவானது. 1900 ஆண்டிற்கு பின் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக வலிமையான நிலநடுக்கமாக இது கருதப்படுகிறது. பல ஆண்டுகால பொருளாதார சீர்குலைவினால் ஏற்கனவே பலவீனமடைந்திருந்த ஒரு நாட்டை இந்த பேரழிவு தாக்கியது. இதனால் அந்த நாட்டின் பெரும்பாலான உட்கட்டமைப்புகள் பலவீனப்பட்டதோடு அதன் அதிர்வுகள் தலைநகரையும் அதனை சூழவுள்ள கடலோர பகுதிகளையும் பாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மீட்புப் பணிகளில் கடுமையான நெருக்கடி நிலை உணரப்படுகிறது. மருத்துவ நிலையங்களுக்கு இதுவரையில் 235 பேரின் உடல்கள் கொண்டுவரப்பட்டதாக அமைச்சர் கார்லோஸ் அல்வராடோ வியாழக்கிழமை அறிவித்தார். இருந்த போதிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதைவிட பல மடங்காக இருக்கலாம் என சுட்டிக்காட்டப்படுகிறது.
பலர் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் முன்கணிப்பு மாதிரியானது இறப்பு எண்ணிக்கை ஆயிரக்கணக்காக இருக்கலாம் என்றும் அது சில வீடுகளில் 10,000 தாண்டுவதற்கான கணிசமான நிகழ்தகவு இருப்பதாகவும் தெரிவித்தது. காணாமல் போனவர்களை கண்காணிப்பதற்கு உருவாக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களால் பராமரிக்கப்பட்டு வரும் இணையதளம் ஒன்றும் வியாழன் 7 மணி போது 46,000 அதிகமானவர்கள் காணாமல் போனதான தரவுகளை பகிர்ந்து கொண்டது. அரசியல் அடக்குமுறை, பொருளாதார சரிவு மற்றும் ராஜதந்திர அழுத்தங்கள் ஆகியவற்றின் சூழலுக்கு மத்தியில் பல தசாப்தங்களாக சர்வதேச தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியுள்ள வெனிசுலாவை எதிர்த்த சில நாடுகளும் இப்போது வெனிசுலாவிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு தத்தமது நாடுகளின் மனிதாபிமான செயல்பாட்டு உதவி அமைப்புகளுக்கு வலியுறுத்தல் விடுத்திருக்கிறார்கள். வெனிசுலாவின் மீட்பு பணிகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபையும் உலகின் பல்வேறு நாடுகளும் தொடர்ந்தும் இணைந்து பணியாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

சூடு கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் சூடு கண்ணா அந்த சூடு கண்ணா வந்தர் சூடு கண்ணா இப்படி சூடு அந்தர்

0: எஸ்டிஎஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். 8:17 நிமிடம்
1: பாட்டுக்கொரு பண்பலை எஸ்டிஎஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6477-9965922-6475490059.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9445-0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். WhatsApp contact 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
7: பாட்டுக்கொரு பண்பலை எஸ்டிஎஃப்எம் 102.7.
0: 8:20. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஹையஸ்ட் எஃப்எம் 102.7. வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு எங்களுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படும். ஆனால் எங்களால் ஏன் எங்களுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை, அல்லது எங்களுடைய திறமைகள், எங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றல்களை நாம் ஏன் அடையாளம் காண தவறிவிடுகிறோம், இப்படியான கேள்விகள் இருக்கும். இது இன்று தோன்றிய பிரச்சனை அல்ல, பல காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதிகாசங்கள் கூட இதை பேசியிருக்கிறது. அனுமாரிடம் தனது ஆற்றல் என்ன என்பது தெரியாமல் இருக்கிறது. அதை யாராவது வந்து எடுத்து சொன்னால் மட்டும்தான் அனுமாரால் தன்னுடைய விஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற காட்சிகள் ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நிலைமை இன்றும் பலரிடமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆற்றல்களின் அடிப்படையில் விஸ்வரூபம் எடுக்க முடியாமல் இருப்பதற்கு, எங்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. எங்களிடம் இருக்கக்கூடிய முழுமையான திறனை நாம் வெளிப்படுத்துகின்ற போது எல்லா வகையிலும் மிகச் சுலபமாக வெற்றி அடைய முடியும் என்பதுதான் பேருண்மையாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி எப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குவது என்பது குறித்த எங்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வகையில் ஒரு புத்தகம் வெளியாக இருக்கிறது. அதைத்தான் இன்று உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். எலிவேட். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஷானா கெனடி மற்றும் காலின் கேலண்ட் ஆகியோர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு மாஸ்டர் பிளான் எப்படியாக இருக்க வேண்டும், அந்த மாஸ்டர் பிளான் என்று வருகின்ற போது அதில் உங்களுடைய ஆற்றல்கள், உங்களுடைய வீக்னஸ் இவற்றை பயன்படுத்தி எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடலாம், உங்களுடைய முழுமையான திறமைக்கு ஏற்ற வகையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான லைஃப் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக இந்த புத்தகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எல்லோரிலும் வித்தியாசமான ஒரு யுனிக்கான ஒரு ஸ்கில் செட் இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை நாங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம், இதுதான் இந்த கேள்வி. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய நடவடிக்கைகள் இவற்றை மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாம் எங்களுடைய வாழ்க்கையை மிக மிகச் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த புத்தகம் அடிப்படையாக பேசுகிறது. எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நம்பிக்கைகள், அதன் மூலமான எங்களுடைய ஆக்ஷன், எங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனைகளின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த மூன்று விடயங்களும் ஒன்றிணைகின்ற போது எங்களுடைய வாழ்க்கை விலை மதிப்பற்றதாக மாறிப்போய்விடுகிறது. அது மிகச்சிறப்பானதாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்தும் உணராமலும் இந்த வாழ்க்கையில் அன்றாடம் வாழ்ந்து கடக்கிறோம். இதில் மிக முக்கியமான கேள்வி ஒன்று பெறும்,

இருந்தாலும் ஒரு சிலரால் நல்ல வாழ்க்கையும் சிலரால் அப்படியான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியாமல் இருப்பதற்கு இந்த சிறப்பான திட்டமிடல், எங்களுடைய ஆற்றல்களை பயன்படுத்துவதற்கான திட்டமிடல் இல்லாமை தான் காரணம் என்று பேசுகிறது இந்த புத்தகம். அந்த மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை தாம் எழுதியதாக இந்த புத்தகத்தின் இணை ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுக்குள் இருக்கக்கூடிய திறன்களை முழுமையாக வெளிக்கொண்டு வருவதன் மூலம் ஆரோக்கியம், வெற்றி உணர்வு, மகிழ்ச்சி, மனநிறைவு போன்றவற்றை எங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஒரு தனி மனிதன் மேம்படுவதற்கு மூன்று மிக முக்கியமான தூண்கள் அவசியம் என்று சொல்கிறது இந்த புத்தகம். முதலாவது வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை எனக்கு உரித்தானது என்பதை உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்டு பயணிப்பது. இந்த லைஃப் என்பது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆகவே இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்ற ஒரு விடயம் மிக முக்கியமானதாக பேசப்படுகிறது. இரண்டாவது தூண், எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமைத்துவ பண்பு. எப்படியான தலைமைத்துவ பண்பு இருந்தால்தான் நாங்கள் எங்களை வெளிப்படுத்த முடியும். அந்த தலைமை பண்பு எல்லோரிடமும் இருக்கிறது, ஆனால் நாங்கள் அதை அடையாளம் காண தவறிவிடுகிறோம். ஆகவே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நாங்கள் எங்களுக்குள் இருந்து தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். உயர்ந்த நோக்கம் ஒன்று உருவாக்கி அதை அடைவதற்கு தேவையான சக்தியோடும் துணிச்சலோடும் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இதுதான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது, நெடுங்காலம் நிலைத்திருத்தல். எங்களுடைய ஆரோக்கியம், மனநிறைவு என்ற இரண்டும் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இவைதான் நீண்ட நாட்களுக்கு நிலைத்து நிற்கும் அளவிற்கான வெற்றியை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். சிலர் ஒரு ஷார்ட் டேர்மில் கிடைக்கக்கூடிய வெற்றியை கொண்டாடுவார்கள், ஆனால் ஒரு நீண்டகால வெற்றி அல்லது நிலையான வெற்றி ஒன்றிற்காக நாங்கள் சரியாக திட்டமிட வேண்டும். அதில் இது போன்ற கலவைகள் தேவைப்படும். அப்படியான ஒரு நிலையான வெற்றியை நோக்கி நாங்கள் வாழ்க்கையில் நகர்ந்து செல்வதற்கு இந்த புத்தகம் ஒரு சிறந்த வழிகாட்டலை வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வாழ்க்கை என்பதுதான் மற்ற இரண்டு தூண்களுக்கும் அடிப்படையான ஒன்று என்றால் இந்த வாழ்க்கைக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆகவே எங்களுடைய உடல், எங்களுடைய உள்ளம், இவை எல்லாமே மிகப்பெரிய சொத்துக்களாக இருக்கின்றன. இவற்றை பாதுகாக்க வேண்டும். தனி மனிதனாக எங்களுடைய வளர்ச்சி, எங்களுடைய உயர்ச்சி இரண்டும் இவற்றின் மூலம் எப்படி சாத்தியமாகும் என்பது பற்றி இது பேசுகிறது. இந்த முதலாவது தூண், அதாவது இந்த லைஃப் என்பது பல விடயங்களில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்கிறது. எங்களிடம் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகளை முதலில் கண்டறிய வேண்டும். அதாவது எங்களிடம் ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட திறமைகள் என்ன என்பதை நாங்கள் கண்டறிந்து எங்களுடைய வெற்றிக்கான பயணத்தில் அதனை எப்படி நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு நன்றாக நீந்த தெரியுமாக இருந்தால் அவர் அந்த நீச்சல் திறமையை ஒரு பயணத்தின் போது ஒரு ஆற்றை கடந்து செல்வதற்கு பயன்படுத்தலாம். ஒரு நீர்த்தேக்கத்தை நீந்தி கடப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒருவருக்கு வேகமாக வாகனம் செலுத்த முடியுமாக இருந்தால் அந்த திறமையை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். அந்த திறமையை அடையாளம் கண்டு நாங்கள் செல்லக்கூடிய எங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் அதனை எப்படி பயன்படுத்தலாம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அதைத்தான் இந்த புத்தகம் தெளிவாக பேசுகிறது. அதில் எங்களை பற்றிய புரிதல் மிக முக்கியமானது என்று சொல்கிறது இந்த புத்தகம். அதாவது செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நாங்கள் யார், எங்களிடம் என்ன திறமை இருக்கிறது, என்ன மாதிரியான ஆற்றல்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கிறது, இதை புரிந்து கொள்வதுதான் மிக மிக இன்றியமையாதது. என்னால் எது முடியும், எது முடியாது, முடியாவிட்டால் அதை தேவைப்படுகின்ற ஒரு ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படியாக வளர்த்துக் கொள்ளலாம், இப்படியான விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுதல், ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மிக முக்கியம். எங்களுடைய எமோஷன், எங்களுடைய ஸ்ட்ரென்த், எங்களுடைய வீக்னஸ் இவற்றையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்வது வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அப்படியாக எங்களை பற்றி ஒரு சுய புரிதல் இருந்தால்தான் அது வாழ்க்கை மீதான ஒரு ஃபுல் கண்ட்ரோல் எங்களுக்கு தரும். அப்போதுதான் நாங்கள் வாழ்க்கையை விரும்பிய வகையிலே செலுத்திக் கொள்ள முடியும். அதாவது வாழ்க்கை ஒரு வாகனமாக வைத்துக் கொண்டால் அந்த வாகனத்தில் எப்படி பயணம் செய்ய வேண்டும், என்னென்ன கருவிகளை பயன்படுத்தலாம் என்பது பற்றி ஒரு முழுமையான புரிதலை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வாகனத்தை சரியாக எங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். எங்களுடைய முழுத்திறனை உபயோகித்து எங்களுடைய வாழ்க்கையை எங்களால் மாற்றியமைக்க முடியும். அந்த அளவிற்கு நாங்கள் எங்களை பற்றி துல்லியமாக தெரிந்து வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல முடியும். நாங்கள் முன்னேறி செல்லவில்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால் அதற்கு மிக பிரதான காரணம் எங்களை பற்றி நாங்களே தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான். ஆகவே நின்று நிதானித்து ஒரு நாள் நேரம் ஒதுக்கி என்னிடம் என்ன திறமை இருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும், அந்த திறமையை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய விடயத்தில் தான் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேனா அல்லது வேறு ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவரிடம் மிக சிறப்பான ஒரு சமையல் கலை தெரிந்தவராக இருப்பார், அவருக்கு அழகாக நல்ல சமையலை செய்யக்கூடியதாக இருக்கும். அவர் அதில் ஈடுபட்டிருந்தால் அவர் எங்கோ உயரங்களை

தாண்டி இருக்க முடியும். ஆனால் அவர் அதை விட்டு விட்டு வேறு ஏதோ ஒரு வேலையில் எங்கோ ஒரு ஃபேக்டரியிலோ அல்லது வேறு என்ன ஒரு வேலை செய்து கொண்டிருந்தால் அவரால் முன்னேற முடியாது. ஏனென்றால் அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை, அதீதமான திறமையை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த திறமை பயன்படுத்தப்படாமலே மழுங்கழித்துக் கொண்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு முறை நின்று பாருங்கள், நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது உங்களுடைய திறமைகள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீங்கள் செல்வது தவறான பாதை. நின்று நிதானித்து யோசித்து பாருங்கள், உங்களுடைய திறமைகளை எப்படியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்துக்கு செல்ல முடியும்? இங்கேதான் நாங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமாக இருந்தால் இந்த பயத்தை கழிந்து செல்ல வேண்டியது மிக மிக முக்கியம். அடுத்தது லீடர்ஷிப். இரண்டு வகை லீடர்ஷிப் இருக்கிறது. ஒன்று மற்றவர்களுக்கு தலைமையேற்று வழிநடத்திச் செல்வது, மற்றொன்று எங்களை நாமே தலைமையேற்று பொறுப்போடு நடத்திச் செல்வது. எங்களுக்கு நாங்களே ஒரு தலைமை பண்பை கொடுத்து எங்களுக்கான ஒரு செல்ஃப் லீடர்ஷிப்பாக நாங்கள் எங்களை வழிநடத்திச் செல்வது மிக மிக முக்கியம். மற்றவர்களை வழிநடத்திச் செல்கின்ற போது ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நாங்கள் மற்றவர்கள் மீது செலுத்துவோம், அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம், ஒரு தலைவனாக நாங்கள் செயல்படுவோம். ஆனால் மற்றவர்களுக்கு தலைவனாக செயல்படுவதை விட எங்களுக்கு நாங்களே தலைமையராக இருப்பது மிக மிக முக்கியமானது. அப்போதுதான் எங்களை சரியான முறையிலே நாங்கள் வழிநடத்திச் செல்ல முடியும். அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லை நாங்கள் எங்களுக்குள் இருந்து தேடி எடுத்து அதை சரியானதாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இறுதியாக நீண்ட நாள் நிலைத்திருத்தல் பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. இது எப்படி நடக்கும்? எங்களை நாங்களே சிறப்பாக நிர்வகிப்பதையும், எங்களுடைய நடத்தை மற்றும் நாங்கள் தெரிவு செய்கின்ற காரியங்களை பொறுத்து நாங்கள் நீண்ட நாட்கள் நிலைத்திருப்பது இருக்கும். அதாவது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் அதற்குரிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கேற்ற வகையிலான பயிற்சிகளில் நாம் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் எல்லாவற்றிலும் நாங்கள் நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கேற்ற வகையில் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று சொல்கிறது. அது வேலையாக இருக்கலாம், ஓய்வாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம். எல்லாவற்றிற்குமான ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு வாழ்வது மிகச் சிறப்பாக இருக்கும். அந்த லைஃப் பேலன்ஸ் என்பது மிக மிக முக்கியமானது. அதுதான் இந்த நீண்டகால நிலைத்திருத்தலுக்கு காரணம். நாங்கள் வாழும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறப்பான ஒரு நிகழ்வு என்பதை மறந்துவிடாதீர்கள். நாங்கள் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஸ்பெஷல் ஒகேஷன் என்பதை மறந்துவிடாதீர்கள். எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மிக முக்கியமானது. எனவேதான் அந்த நாளை சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சரியாக திட்டமிட்ட நடைமுறைகளை உபயோகிப்பதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி கொள்ள முடியும் என்பதை இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பதன் மூலம் எங்களுக்குள் மறைந்திருக்கின்ற ஆற்றல்களின் அதீதமான அந்த சக்தியை நாங்கள் கண்டுணர முடியும். அதன் மூலம் நாங்கள் விரும்புகின்ற அந்த மாற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு உந்துதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஒன் வேர்ட் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். Elevate, unlock your extraordinary potential. Shana Kennedy, Colin Callender எழுதிய புத்தகம் இன்றைய புத்தக பரிந்துரையாக உங்களோடு பகிரப்பட்டது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: எட்டு மணி 42 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரை சிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் RRSP RESP பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம், RDSP பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆனால் RDSP யில் முதலீடு செய்கின்ற போது அரசாங்கத்தினாலும் ஒரு உதவி நிவாரணம் வழங்கப்படுவதாக அறிகின்றோம், அது பற்றி கூற முடியுமா?
2: இந்த RDSP என்பது வந்து 2008 ஃபெடரல் கவர்மெண்ட் அறிவித்த ஒரு பிளான், அதாவது ஒரு சேவிங் பிளான் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் கன்சிடர்ட் தெம் செல்ஃப் ஏ டிசபிள் பீப்புள். அது வந்து உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னில் உங்களுக்கு டிசபிலிட்டி கிரெடிட் வருமாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள். அநேகமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து ஒரு டிப்ரெஷன், மென்டல் டிஸ்ஆர்டர் அப்படி இருக்கிறவர்களோ, இல்லாட்டி ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவர்களோ, இல்லாட்டி ஈவன் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அப்படியானவர்கள் எல்லோருமே வந்து உங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில், அவர்களுடைய டேக்ஸ் ரிட்டர்னில் அந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் எடுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த RDSP பிளானை ஓப்பன் பண்ண முடியும். இந்த RDSP பிளானில் உள்ள நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து $1 கண்ட்ரிபியூட் பண்ணினால் கவர்மெண்ட் வந்து $3 உங்களுக்கு தருகின்றது. $1 நீங்கள் போட்டால் கவர்மெண்ட் $3 தருகின்றது ஃபார் த ஃபர்ஸ்ட் $500 பர் இயர் ஆஃப் கண்ட்ரிபியூஷன். அதற்கு மேற்பட்ட அப் டு $1,000 எவ்ரி $1 $2 கவர்மெண்ட் தருகின்றது. சுருக்கமாக சொல்வதானால், நீங்கள் $125 அ மந்தை நீங்கள் RDSP அக்கௌண்டில் கண்ட்ரிபியூட் பண்ணினால் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் $300 அ மந்த் உங்களுக்கு தருகின்றது. அனுவலாக பார்க்கும் பொழுது $1,500 இயர் நீங்கள் RDSP அக்கௌண்ட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணால் கவர்மெண்ட் வந்து $3,500 அ மந்த் உங்களுக்கு தருகின்றது. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த RDSP அக்கௌண்டில் குரோ பண்ணி உங்களுக்கு 60 வரும் பொழுது நீங்கள் வந்து அந்த காசை எடுக்க முடியும். அதாவது வந்து 60 தான் இந்த காசை நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு முதலெடுத்தால் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து திருப்பி செலுத்த வேண்டும். எனவே இந்த RDSP பிளான் வந்து இந்த டிசபிலிட்டி கண்டிஷன் இருப்பவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு ரிட்டையர்மெண்ட், இல்லாட்டி அவர்களுடைய லேட்டர் பார்ட்டில் வந்து பாவிப்பதற்கு, இண்டிபெண்டாக இருப்பதற்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைகின்றது. இதை வந்து எங்களால் பல கம்பெனியுடன் கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக உங்களுக்கு தர முடியும். எனவே நீங்கள் $125 அ மந்த் கண்ட்ரிபியூட் பண்ண முடியாவிடில், உங்களால் முடிந்த தொகையை $25 அ மந்தை கூட நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த RDSP அக்கௌண்டின் மூலம் கவர்மெண்டின் கிராண்ட்ஸை பெற முடியும்.
1: நீங்களும் இதுபோன்ற சிறப்பான நிதி திட்டமிடல் ஆலோசனைகளை மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய இதுபோன்ற அனுகூலங்களை பயன்படுத்துவதற்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குணா துரை சிங்கம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரை சிங்கம். 416-528-1407. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃப்எம் 102 தசமேழு காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8 மணி 45 நிமிடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் Dr. Sabisan Dental Office 416-666-7770
3: வேலை இழந்து விட்டீர்களா? Termination pay சரியாக இல்லையா? Severance package இல் பிரச்சனையா? Workplace harassment, unpaid wages, wrongful dismissal, constructive dismissal போன்ற employment law பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற criminal வழக்குகளா? Law Office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள் 647-766-5189 647-766-5189 Employment law வழக்குகள் தகுதி அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 647-766-5189
0: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும் சேம் டே சர்வீஸ் இருவழி சேவை அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள் சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் மார்க்கம் நாஷ்டின் 416-724-6666 416-724-6666 சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட் தரம் தராதரம் நிரந்தரம்
4: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: 8:52

0: வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசை நூடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதியதொரு காலை இப்பொழுதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை இன்னமும் வெளிச்சமாக இல்லை, இருந்தாலும் சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகளோடு தான் இன்றைய நாளும் கூட ஆரம்பித்திருக்கின்றது. ஜூன் மாதத்தை நிறைவு செய்கின்ற நிறைவான ஒரு வெள்ளிக்கிழமையாகவும் கூட இந்த நாள் இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஆண்டின் முதல் அரைப்பாதியின் நிறைவு வெள்ளிக்கிழமையாகவும் கூட இன்றைய நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். வார இறுதியும் கூட மகிழ்ச்சியோடு வர காத்திருக்கின்றது. காலை 9:12 வரைக்கும் நேற்று இன்று நாளை கேட்கலாம் என்ற இப்பொழுதிலும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 26/6/26 இன்றைய நாள் 2026 ஜூன் மாதத்தின் 26 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள், செடி நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை திரட்டும். தொடர்ந்து வருகின்ற வார இறுதியும் கோடை காலத்தின் முதல் முழுமையான வார இறுதியாகவும் கூட அமையப்போகின்றது. எனவே கொண்டாட்டமான 2 இந்த வார இறுதி நாட்களும் தொடர்ந்து அமையட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

9:09 தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். இந்த உற்சாகமான காலை இப்பொழுதில் ஒரு சிந்தனை ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். முக்கியமான ஒரு சிந்தனை, நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும், அதே போல விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதர்களை வெற்றியும் ஒதுக்கிவிடும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அழகான ஒரு முக்கியமான சிந்தனை. விமர்சனங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எந்த மாதிரியான சமயத்திலும் எந்த மாதிரி நாங்கள் இருந்தாலும் கூட எங்களை நோக்கி முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற போதுதான் அந்த விமர்சனங்களை எப்போதும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையையும் நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும் என்பதைத்தான் சொல்லலாம். பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எங்களை தொடர்ந்து செயற்பட முடியாமல் தடுத்து நிற்கும். இதை தாண்டி நாங்கள் எப்படி பயணிப்பது என்பது தொடர்பான ஒரு பின்னடைவையும் கூட நாங்கள் கொண்டு வந்து விடுவோம். எனவே இந்த விமர்சனங்கள் என்பவை நாங்கள் அதிகம் பொருட்படுத்த தேவையில்லாதவை என்பது தொடர்பாகத்தான் இந்த சிந்தனை இங்கு சொல்லி நிற்கின்றது. அதை தாண்டி நாங்கள் பயணிக்கின்ற போதுதான், எங்களது உழைப்பை மூலதனமாக்குகின்ற போதுதான் வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எதை செய்தாலும் இந்த உலகம் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கும். எல்லாவற்றை எல்லோருமே எங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடவும் மாட்டார்கள். எல்லோரும் எங்களை வாழ்த்தக்கூடிய மனநிலையில் இருக்கவும் போவதில்லை. எனவே நாங்கள் அவற்றை புரிந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையின் யதார்த்தம் தொடர்பாக பெரிதும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் விமர்சனங்களை தாண்டி உழைத்தல் என்பதுதான் மிக மிக அவசியமாகின்றது. ஒருவர் எங்களை விமர்சிக்கின்றார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் எங்களுக்கு பின்னாலிருந்துதான் அந்த விமர்சனங்களை முன்வைக்க வேண்டியதாக இருக்கும். எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒருவர் பெரும்பாலும் மற்றவர்களை நோக்கி அந்த விமர்சனங்களை முன்வைப்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். எனவே ஒருவர் அதிகம் விமர்சிக்கப்படுகின்றார் என்று சொன்னால் அவர் முன்னிலையில் இருக்கின்றார் என்பதுதான் அர்த்தமாகின்றது. எனவே அப்படிப்பட்டவராக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அதை தாண்டி பயணித்தல் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். விமர்சனம் தாண்டி யாருக்கு உழைக்க தெரிகின்றதோ அவர்தான் வெற்றியை பெறக்கூடிய மனிதராகவும் கூட உருவெடுக்கின்றார் என்பதைத்தான் வாழ்க்கை தொடர்பாக இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும், விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதர்களை வெற்றி ஒதுக்கிவிடும் என்பதைத்தான் இன்றைய காலை இப்பொழுதின் சிந்தனை சொல்லி தந்திருக்கின்றது. மழைக்கு பின்னர் முகில் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை பொழுதை நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். இருந்தாலும் வெளிச்சத்துக்கான வாய்ப்புகளை வெள்ளிக்கிழமை கொண்டிருக்கின்றது. முகிலும் வெளிச்சமும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இடையில கொஞ்சம் மெல்லிய மழை வந்து போவதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் தான் மழை தூறல் கொஞ்சம் வரலாம். ஆனால் வெளிச்சமான பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். முகிலும் வெளிச்சமும் இன்றைக்கு இணைந்திருக்கும். 17 இப்போதைய வெப்பநிலை 17 நாங்கள் உணர்கின்றோம். காலை இரவு பொழுதெல்லாம் ஒரு மெல்லிய குளிரோடு தான் நாங்களும் இந்த நாட்களை இப்போது கடக்கின்றோம். ஆனால் அடுத்த வாரம் வெப்பநிலை உயர்வு எங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கப் போகின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 25 நாங்கள் இன்று கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவில் 14 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இரவில் ஃபகியாக நிலைமைகள் இருப்பதற்கான சாத்தியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. வெள்ளிக்கிழமை தொடர்பாக தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜூன் மாதத்தின் நிறைவான வார இறுதி நாளைக்கு சனிக்கிழமை 23-26 வரை தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். பிற்பகல் வேளை பிரதானமாக வெயில் நிறைந்ததாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் நிறைந்த வெளிச்சத்தை தான் எங்களுக்கு தரப்போகின்றது. 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 28 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். வருகின்ற திங்கள் என்று சொல்லி பார்த்தால் 24-27 உணரப்படும். பிரதானமாக வெயில் தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை இடியுடன் கூடிய மழை இருக்கலாம். ஆனாலும் வெளிச்சத்தையும் நாங்கள் பெறப்போகின்றோம். செவ்வாய்க்கிழமையே கடும் வெப்பம் வந்து சேர்கின்றது. வருகின்ற வாரத்தில் 28 வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் 37 வரை நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதைத்தான் அடுத்த செவ்வாய்க்கிழமை நிலைமை தொடர்பாக சொல்லலாம். சமர் ஆரம்பித்திருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை. இருந்தாலும் இந்த வாரம் அதிக வெப்பநிலை உயர்வை நாங்கள் சந்திக்கவில்லை. மெல்லிய குளிர்மையான நிலைமைதான் காலை இரவு பொழுதில் இருக்கின்றது. பகல் வேளையிலும் கூட வெப்பம் என்று சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது. ஆனால் இன்ற நாளிலே இந்த வாரமே இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். தொடர்ந்து வருகின்ற வாரத்தில் தான் வெப்பநிலை உயர்வுடன் கூடிய நாட்கள் வரப்போகின்றன. புதன்கிழமை 29 வெப்பநிலை உயர்வு இருந்தாலும் 39 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே அதிக வெப்பத்துக்கு நாங்களும் தயாராகிக் கொள்ளுதல் அவசியம் அடுத்த வாரத்தில். பிரதானமாக வெயிலும் இருக்கும். வியாழக்கிழமையும் அதே 30 தான் வெப்பநிலை. 39 வரை தான் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் தான் அடுத்த வாரத்தில் நிறைந்திருக்கும். வியாழக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையும் வெளிச்சம் அதிகம் இருக்கும். மெல்லிய மழை தூரலும் இருக்கலாம். 28 வெப்பநிலை 37 வரை உணரப்போகின்றோம். எனவே செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாகின்றது அந்த கடும் வெப்பம். தொடர்ச்சியாக அடுத்த வெள்ளி வரைக்குமே நீடிக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. 9:14 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2016 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள், இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 4167317044. selasi.ca.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

எஸ்பிபி அவர்களது இனிய பாடல் என்று கேட்டிருக்கின்றோம். நாணயம் இல்லாத நாணயம் என்ற திரைப்படத்தில் விஜயானந்தின் இசையில் இந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. 9:28 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போரவன் வெஸ்ட்பவுனில் வைட்ஸ் ரோட் தாண்டிய பகுதிகளில் சற்று தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. இப்போது கொஞ்சம் குறைந்த தூரம்தான் மெடோவில் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் காணப்படுகின்றன. போக்குவரத்து தொடர்பான புனரமைப்பு பணிகள் நடைபெறுவதன் விளைவாக இந்த தாமத நிலைமைகள் அந்த பகுதியில் அவதானிக்கப்படுகின்றது. சற்று மீண்டும் விக்டோரியா பார்க் அவென்யூ பகுதியிலும் கலெக்டர்ஸில் குறைந்த தாமதங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். டிவிபி தாண்டிய இடங்களில் தாமத நிலைமைகள் காணப்படுகின்றன. பாதஸ்ட் வரைக்கும் தாமதங்கள் சற்று குறைவாகவே தென்படுகின்றது. தொடர்ச்சியாக பயணி

அதிகம் இருக்கின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களை சந்திக்கப் போகின்றீர்கள். யங் ஸ்ட்ரீட்லிருந்து பேவியூ வரைக்கும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்கின்றது. டிவிபி வரைக்கும் குறைவான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றன. டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பித்து எக்லிங்டன் வரைக்கும் குறைந்த அளவில்தான் காணப்படுகின்றது. நோர்த் பவுண்ட் லோரன்ஸ் பகுதியிலிருந்து யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் தாமதங்களை சற்று கொண்டிருக்கின்றது. 404 பார்த்தால் சவுத் பவுண்டில் பிஞ்ச் தாண்டிய பகுதிகளிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. இடையிடையில் அதிகரித்து அதுக்கு பிறகு கொஞ்சம் தனி தண்டசலை தாமத நிலைமைகள் 401 வரைக்கும் நீடிக்கின்றது. 404 சவுத் பவுண்டிலும் இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு அழகான நாள். 50 ஆண்டுகளாக டொரோண்டோவில் வந்து டொரோண்டோவின் ஒரு அடையாள சின்னமாகவே மிக பிரம்மாண்டமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சிஎன் டவர், அதன் பிறந்த நாள் என்று 50th அனிவர்சரியை வந்து இன்றைக்கு கொண்டாடுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 1976 June 26 தான் அது திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம் இன்றைய தினம் என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஒரு அடையாள சின்னமாகவும் கூட கனடாவை பொறுத்தளவில் இந்த சிஎன் டவர் கண்டிப்பாக இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தளமாகவும் கூட அது காணப்படுகின்றது. அதே நேரம் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லி ஒரு 30 வருடங்களாக அது ஒரு சாதனையும் கூட தன்னகத்தை வைத்திருக்கின்றது. அதே நேரம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்லி பார்த்தால் அதில் இப்போதும் கூட டாலஸ்ட் ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆன் லேண்ட் என்று சொல்லி அந்த பெருமையும் கூட சிஎன் டவர் வந்து தனதாக்கி வைத்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். அதன் உயரம் வந்து 553.3 meters என்பதைத்தான் கூற முடிகின்றது. 1915.5 அடிகள் என்று சொல்லித்தான் அதன் உயரம் கூறப்பட்டிருக்கின்றது. அதன் ஒரு வெயிட் என்று சொல்லி பார்த்தால் 1,17,910 metric tons என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவில் ஒரு 3 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதி கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டிருக்கின்றது. 40 மாதங்களாக தொடர்ச்சியாகவே 1537 தொழிலாளர்கள் கடும் உழைப்பின் மூலமாகத்தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு தனித்துவமான அந்த சிஎன் டவரையும் கூட எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். எனவே பொதுமக்களுக்கான அந்த திறப்பு விழா தான் June 26, 1976 இதே நாளில் தான் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த நிலையில் தான் 50th பிறந்த நாளை அந்த சிஎன் டவர் என்று கொண்டாடுகின்றது. 50th anniversary இன்றைக்கு கடைபிடிக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதன் ஃபிளெக்சிபிலிட்டி என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் மிக பாதுகாப்பாகத்தான் அதை அமைத்திருக்கின்றார்கள். பூமியில் ஒரு 8.5 magnitude அளவிலான பூமி அதிர்வு ஏற்பட்டாலும் கூட அதனை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சிஎன் டவர் வந்து பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி காற்று வந்து மிக கடுமையான வேகத்தில், அதாவது ஒரு 400 kilometers per hour என்ற ஒரு வேகத்தில் வீசுகின்ற போதும் கூட அதை தாங்கக்கூடிய அளவுக்கும் கூட அது பலம் மிக்கதாகவும் அந்த ஸ்ட்ரக்சரை அமைத்திருக்கின்றார்கள். கடும் புயலின் போது இந்த Category 1 hurricane அந்த ஒரு நிலைமையின் போதும் கூட வீசக்கூடிய அந்த கடும் காற்றை தாங்க கூடிய அளவுக்கு மிக பலமிக்கதாகத்தான் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் அறியாமலேயே அதன் அப்பர் லெவல் என்று சொல்லி பார்த்தால் கடும் காற்றின் போது ஒரு 0.5 meters அசையக்கூடிய வகையிலும் கூட அது அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது அதன் ஃபிளெக்சிபிலிட்டிக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்னும் பல சாதனைகளையும் கூட இந்த சிஎன் டவர் வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். அந்த எஜ் வோக் என்று சொல்லி பார்த்தால் நீங்களும் அந்த ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கலாம். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ எக்ஸ்டர்னல் வாக்கை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு பில்டிங்காகத்தான் இந்த சிஎன் டவர் காணப்படுகின்றது. இந்த எஜ் வாக்கை செய்யக்கூடிய உயரம் என்று சொல்லி பார்த்தால் 356 meters நிலத்திலிருந்து 356 meters உயரத்தில் நாங்கள் அந்த ஒரு விளிம்பு நடையை செய்யக்கூடியதாக இருக்கும். கிளாஸ் ஃப்ளோர் எல்லோரும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். 342 meters உயரமான ஒரு ஃப்ளோராகத்தான் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு டெரிஃபாயிங் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வியூவைத்தான் இந்த டொரோண்டோ சிட்டி தொடர்பாக கண்டிப்பாக கொடுக்கின்றது. அந்த கிளாஸ் ஃப்ளோரின் பலம் எப்படி என்று சொல்லி பார்த்தால் ஒரு 5 hippos ஒரே நேரத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு, அதன் அந்த இடையை தங்கக்கூடிய அளவுக்கு அந்த கிளாஸ் ஃப்ளோர் வந்து மிக பலமானதாகவும் தடிப்பானதாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இருக்கின்ற இன்னும் ஒரு சிறப்புன்னு சொல்லி பார்த்தால் இந்த சிஎன் டவரில் அங்கிருக்கக்கூடிய அந்த 360 restaurant என்பதையும் கூட மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒவ்வொரு 72 நிமிடங்களுக்கும் ஒரு முழு சுழற்சியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு சுழலும் உணவகமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. டொரோண்டோ சிட்டியின்

ஒரு பரந்த காட்சி அது. அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடியதாகவும் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் இந்த சிஎன் டவரில் இருக்கக்கூடிய அந்த ஹையஸ்ட் அப்சர்வேஷன் பிளாட்ஃபார்ம், அது வந்து இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய மிக உயரமான ஒரு பார்வை தளமாகவும் கூட இருக்கின்றது. அது ஒரு சாதனை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கிளியரான டே, எந்த விதமான முகில் கூட்டங்களும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு வானம் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லி பார்த்தால், காலநிலை இடையூறுகள் இல்லாத ஒரு நாளில் அந்த விசிபிலிட்டி வந்து இருக்குமாக இருந்தால், நாங்கள் வந்து ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் தொலைவிற்கு அந்த சிஎன் டவரின் அந்த உச்ச புள்ளியிலிருந்து, அந்த ஹையஸ்ட் அப்சர்வேஷன் பிளாட்ஃபார்மிலிருந்து காணக்கூடியதாக இருக்குமாம். 160 கிலோமீட்டர் விசிபிலிட்டியே அது பரந்துபட்ட ரீதியில் கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். நயாகரா ஃபால்ஸ் வரைக்கும் அண்ட் நியூயார்க் ஸ்டேட் வரைக்கும் கூட அந்த உச்சமான இடத்திலிருந்து நாங்கள் காண முடியும் என்பதும் அதன் இன்னும் ஒரு மிக தனித்துவமான அம்சம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதன் இன்னும் ஒரு சில ஆச்சரியங்கள் என்று சொல்லி பார்த்தால், ஒரு வருடத்தில் வந்து 75 தடவைகள் அவரேஜாக அந்த சிஎன் டவரை லைட்னிங் தாக்குகின்றதா, மின்னல் அதை தாங்கக்கூடிய வகையிலும் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்னும் ஒரு சிறப்பு அம்சமும் கூட இருக்கின்றது. வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் மெட்டல் ஸ்டேர்கேஸையும் கூட இந்த பில்டிங் கொண்டிருக்கின்றது. எங்களது டவுனோவில் இருக்கக்கூடிய சிஎன் டவர் 2579 ஸ்டெப்ஸ் வந்து அதில் காணப்படுகின்றது. அப்போதும் அது திறக்கப்பட்டிருக்கின்றது, திறக்கப்பட்டிருக்காது. சேரிட்டி ஸ்டேர் கிளைம்பிங் இவெண்ட்ஸின் போதுதான் பொதுமக்களுக்காக அது அந்த ஸ்டேர்கேஸ் வந்து திறக்கப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு சாதனையும் கூட கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் இந்த பில்டிங் பதிவு செய்திருக்கின்றதா. மிக உயரமான இடத்தில் ஒரு வைன் செல்லர் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்காகவும் கூட அது தன்னை பதிவு செய்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு வைனை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு களஞ்சியம் மிக உயரமான இடத்தில் காணப்படுகின்றது என்று சொன்னால் அது சிஎன் டவரில் மட்டும்தான் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். சிஎன் டவர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், கனேடியன் நேஷனல் அந்த ரயில்வே கம்பெனி அது அதனை நிறுவி இருக்கின்ற நிலையில் தான் அதனை நினைவு கூறக்கூடிய வகையில் அந்த சிஎன் என்ற அந்த ஒரு பெயர் வந்து அதற்கு கிடைத்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே எந்த அளவுக்கு பெருமை மிக்க அந்த சிஎன் டவர் அது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய இதே நாளில் தான் ஜூன் 26, 1976 அதன் 50வது அனிவர்சரி கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
4: குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan ena anithikkum or pair.
6: Mortgage Solutions, Kiruba Thanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
8: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர் ஸ்மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
9: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:50 இசைவமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு குட்டிக்கதைக்கான ஒரு நேரமாகவும் இந்த நேரம் வந்திருக்கின்றது. ஒரு நாள் ஒரு இளம் தாய் தனியாக தெருவழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றாளா. சுற்றிலும் அமைதி. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு நாய் குறைத்தபடி அவளை நோக்கி ஓடி வருகின்றது. பயந்து நடுங்கிய அந்த தாய் உயிரை காக்க அருகில் இருக்கின்ற ஒரு வீட்டிற்குள் ஓடி தஞ்சம் புகுகின்றாள். தன்னை காப்பாற்றிக் கொண்டதில் அவள் மனம் நிம்மதி அடைகின்றது. இது ஒரு நாள் நிகழ்ந்திருக்கின்ற சம்பவம். அடுத்த நாள் அதே தாய் தனது குழந்தையை மார்போடு அணைத்தபடி அந்த வழியிலே நடந்து செல்லுகின்றாள். திடீரென்று அவள் எதிரில் பயங்கர ஒரு சிங்கம் வந்து நின்று குழந்தையை நோக்கி கர்ஜிக்கின்றதாம். அந்த வீதியில் சென்றிருக்கக்கூடிய மக்கள் சிதறி ஓடுகின்றார்கள். மரண நிழல் கண்முன் நிற்கின்றது. அந்த நொடியில் நேற்று நாயை கண்டதும் அருகிலிருந்த வீட்டுக்குள் பயந்து ஓடி ஒளிந்த அந்த தாய் ஒரு வினாடியும் யோசிக்காமல் சிங்கத்தின் முன் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு என் குழந்தையை தொடாது என்று சொல்லி தனது உயிரை பணயம் வைத்து பாய்கின்றாள். தன் உடலை சிங்கத்தின் வாய்க்குள் அர்ப்பணித்தாவது தன் குழந்தையை காப்பாற்ற தயங்காத அந்த தாயின் உள்ளத்தில் அந்த நொடியில் பயம் இல்லை. அங்கு இருந்தது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் அன்பு. இது சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கின்ற ஒரு அழகான கதை. இந்த உன்னத உண்மையைத்தான் விவேகானந்தர் அவர்கள் முக்கியமான ஒரு விளக்கத்தின் மூலமாக சொல்ல முற்படுகின்றார். அன்பு என்பது எப்போதும் பயம் அறியாதது. பயம் எங்கிருந்து வருகின்றது? அது சுயநலத்திலிருந்துதான் பிறக்கின்றது. அந்த பயம் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றொரு எண்ணம் மட்டும் அதிகரிக்கின்ற போதுதான் அந்த பயமும் அங்கு சேர்ந்தே வந்து சேருகின்றது. எனவே சுயநலம் கலந்திருக்கின்ற ஒரு பயம்தான் பெரும்பாலும் மனிதர்களிடம் காணப்படுகின்றது. ஆனால் அதே மனிதன் நான் எதற்கும் பயனற்றவன் என்று சொல்லி நினைத்து கொண்டால் அவனை வந்து அந்த பயம் முழுவதுமாகவே கட்டிப்பிடித்து கொள்ளுகின்றது என்பதையும் இங்கு சொல்லுகின்றார்கள். ஆனால் தன்னலமற்ற அன்பு வளர வளர பயம் தானாகவே அழிந்து போய்விடுகின்றதா. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் இந்த ஒரு சாதாரணமான ஒரு கதையின் மூலமாக சொல்ல முற்படுகின்றார். அன்பும் பயமும் எப்போதுமே ஒன்றாக இருக்க முடியாது. பயத்தோடு இறைவனை நேசிப்பவன் முழுமையான பக்தன் அல்ல. அவனால் இறைவன் மீதும் கூட ஒரு சரியான பக்தியை செலுத்த முடியாது. அதாவது இதை நான் செய்யாவிட்டால், நான் இறைவனை வழிபடாவிட்டால் எனக்கு ஏதாவது நடந்துவிடுமோ என்று சொல்லி தண்டனைக்கு பயந்து வழிபடுவது ஒரு உயர்ந்த ஆன்மீகம் அல்ல என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பயமே மதத்தின் தொடக்கம். ஆனால் மதத்தின் முடிவென்பது பெரும் அன்பாகத்தான் இருக்கின்றது. உலகத்தில் மகத்தான அன்பு எது? அது தாயின் பாசம், கணவன் மனைவி காதல், நண்பர்களின் நட்பு என்று சொல்லி பலவிதமான அன்பு ஒரு பிணைப்பாகவே மனிதர்களிடையே இணைந்துதான் இந்த வாழ்க்கை நகர்கின்றது. இந்த எல்லா அன்புகளையும் ஒன்றாக சேர்த்து கடவுள் மீது செலுத்த முடிந்தால் அதுதான் உன்னதமான ஒரு ஆன்மீக நிலையாகவும் கூட விவேகானந்தர் சொல்ல முற்படுகின்றார். அதனால்தான் அவர் எப்போதும் சொல்லுவாராம், எனக்கு செல்வம் வேண்டாம், கல்வி வேண்டாம், முக்தியும் வேண்டாம், ஆனால் ஒரே ஒன்றையே அருள்வாய், உன்னை அன்பு செய்யும் அன்பை மட்டும் தந்தருள்வாய் என்று சொல்லி அவர் கடவுளிடம் வேண்டுவதுண்டு. அன்பே கடவுள், கடவுளே அன்பு, பயமற்ற அன்புதான் உண்மையான வழிபாடு என்பதை அழகாக இந்த சிந்தனை சொல்லுகின்றது. எனவே சுயநலம் இல்லாத ஒரு அன்பை எங்களால் எப்போது வெளிப்படுத்த முடிகின்றதோ அப்போதே நாங்கள் சரியான ஆன்மீக வழியில் நகர்கின்றோம் என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முடிந்த அளவுக்கு தன்னலமற்ற அன்பை மற்றவர்கள் மீது செலுத்துவதற்கு நாங்கள் முயற்சித்தல் என்பது அவசியமாகின்றது. எனவே தூய அன்பு எங்கு வெளிப்படுகின்றதோ அங்குதான் உண்மையான ஆன்மீகமும் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் வெள்ளிக்கிழமையின் இந்த சிந்தனை கதை ஒரு முக்கியமான செய்தியை வந்து எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:54.

நேரம் சரியாக காலை 10 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதத்தின் நிறைவு வெள்ளிக்கிழமை காலை பொழுது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை வந்து தொடர்ச்சியாகவே குறைந்திருந்தது. 1%, 1%, 3% என்று சொல்லி தொடர்ச்சியாக 5% விலை வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்திருந்தோம். ஆனால் நாளைக்கு வந்து குறைக்கப்பட்ட அந்த விலை மீண்டும் உயர்கின்றது என்பதை தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. நாளைக்கு வந்து 5% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது, ஜூன் 27 என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எரிபொருள் விலை தொடர்பாக சூரிய வெளிச்சம் அதிகம் இன்னமும் கூட தென்படத் தொடங்கவில்லை. முகில் நிறைந்திருக்கின்றது பல இடங்களிலும். 11 மணிக்கு பிறகு மெல்லிய சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்கும். 12 மணிக்கு பிறகு வரக்கூடிய பொழுதுகள் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய பொழுதுகளாக இருக்கலாம். மெல்லிய மழையும் இடையில் ஒரு சில இடங்களில் பிற்பகல் வேளையில் 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக லேசான தூறலாக வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னமும் இருக்கின்றன. 9:02 சூரிய அஸ்தமனம் என்று இருக்கப் போகின்றது. 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 25 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். இப்போதைய வெப்பநிலை 17 இருக்கின்றது. உணர்லையும் 17 தான். இரவு பொழுதில் 14-14 தான் நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதையும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தொடர்பாக நாங்களும் சொல்லிக் கொள்ளலாம். ரேடியோ நாட் வந்திருக்கின்றது கடும் வெப்பம் அடுத்த வாரத்தில் என்பதைத்தான் இங்கு இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. ஒரு ஹை ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து இப்போது பல இடங்களிலும் உருவாகி அடுத்த வாரம் அதன் தாக்கத்தை நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதைத்தான் காலநிலை வல்லுநர்கள் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த வாரம் பல நாட்களுக்கு நிலவக்கூடிய அதிக வெப்பநிலை மற்றும் வெப்பமண்டல ஈரப்பதத்திற்கு தயாராக இருங்கள் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். எனவே செவரல் டேஸ் வந்து இந்த ஹை டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ட்ராபிக்கல் ஹியூமிடிட்டி வந்து நீடிக்கப் போகின்றது அடுத்த வாரம். அதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதன் மீது இப்போது உருவாகக்கூடிய ஒரு ஹீட் டோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் அடுத்த வாரம் வந்து ஒன்டாரியோவை நோக்கி நகர்கின்ற நிலையில் அது வந்து இந்த கிரேட் லேக்ஸ் ரீஜன்ஸ் முழுவதுக்குமே ஹீட் அண்ட் ஹியூமிடிட்டியை கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹியூமிடெக்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அதன் வேல்யூஸ் வந்து 40 டிகிரி செல்சியஸை அண்மித்ததாக இருக்கும் பல இடங்களிலும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதை நாங்கள் அடுத்த வாரத்தில் தான் சந்திக்கப் போகின்றோம். கனடா டே அடுத்த வாரம் வருகின்றது. அடுத்த வாரத்தின் நடுப்பகுதி புதன்கிழமை. எனவே நிறைய அவுட்டோர் பிளான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டையும் கூட நீங்கள் எதிர்பார்த்து அதற்கேற்ற வகையில் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்பது தொடர்பாக தான் இப்போதைய தகவல்கள் வந்து பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த ஹீட் ரிலேட்டட் இல்னஸஸ் வரலாம் என்பதன் காரணமாக ப்ராப்பரான ப்ரிகாஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அடுத்த வாரத்தில் வெளிப்புற திட்டங்களை நீங்கள் செய்வதாக இருந்தால் என்பதைத்தான் இப்போதே எச்சரிக்கையாகவே கூட பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரம் அதிக அளவில் வெப்பத்தை எங்களுக்கு தரவில்லை. எனவே அது வருகின்ற போதுதான் அதன் பாதிப்பையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவே அதற்கு நீங்கள் இப்போது தயாராகி கொள்ளுதல் அவசியம் ஆகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார். சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் யூஎஸ் பகுதியில் தான் அந்த ஹீட் டோம் வந்து உருவாகுகின்றதாம். அது ஒரு வடக்கு எல்லையின் ஊடாக நகர்ந்து கிரேட் லேக் ரீஜன்ஸின் ஊடாக பயணித்து தான் ஒன்டாரியோவை வந்து சேருகின்ற நிலையில் அடுத்த வாரம் என்று சொன்னால் ஒரு செவ்வாய்க்கிழமையிலிருந்தே தொடர்ச்சியாக 40 டிகிரி செல்சியஸை அண்மித்து வெப்பநிலை உணர்நிலை வெள்ளிக்கிழமை வரைக்கும் கூட தொடர்ந்து நடிப்பதற்கான வாய்ப்புகளை தான் நாங்கள் சந்திக்க போகின்றோம் என்பதைத்தான் இந்த காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. சரி, இந்த வழியிலே வாரறுதி எப்படி என்று சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு சனிக்கிழமை 23-26 நிரப்படும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் வெளிச்சம் தான் அதிகம் இருக்கும். 24 வெப்பநிலை உயர்கின்றது. 28 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். திங்கட்கிழமை சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு நாளாகத்தான் இருக்கும். 24 வெப்பநிலை 27 தான் உணரப்போகின்றோம். இரவு வழி மழை இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை தண்டஸ்டோமை கொண்டிருக்கும். ஆனாலும் சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் காணலாம். 28 வெப்பநிலை உயர்ந்து 37 நாங்கள் உணரப்போகின்றோம் ஸ்காப்ரோவை பொறுத்தளவில். அடுத்த புதன் வந்து 29 இருந்தாலும் 39 உணர்நிலையாக இருக்கும். பிரதானமாக வெயில் இருக்கும். ஜூலை 1 தேதி கனடா தினத்தன்று. வியாழக்கிழமையை பார்த்தால் 30-39 உணரப்போகின்றோம். சனியாக தான் அன்றைய தினமும் இருக்கப் போகின்றது. அடுத்த வெள்ளியும் கூட 28-37 உணரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. மழை கொஞ்சம் இருந்தாலும் சூரிய வெளிச்சம்தான் பிரதானமாக நிறைந்திருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போதைய இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் காலை 10 மணி
5 நிமிடமாக இருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். ஆனித் வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060 You are in good hands with Allstate.
3: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh 437-243-1719 437-243-1719
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
5: 2225 மார்க்கம் ரோட் Suite 307-647-478-0144
6: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடியல் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332 4162923220 6479750524
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க தொடர்புகளுக்கு 416-321-6104
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square Mall MJS 416-299-1630
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
0: ஈஸ்ட் FM.

10:18 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில். ஐக்கிய நாடுகள் சபையின் இன்டர்நேஷனல் மரிடைம் ஆர்கனைசேஷன் இப்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அதன் ஊடான கப்பல் பயணங்கள் தடைப்பட்ட காலத்திலிருந்து கல்ஃப் பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய 11,000 மாலுமிகளை மீட்கக்கூடிய அந்த ஒரு வெளியேற்ற நடவடிக்கையை தாங்கள் நிறுத்தி வைக்கின்றோம் என்பது தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால், இந்த ஹோமோஸ் நீரிணை ஊடாக சென்றிருக்கின்ற ஒரு காகோஷிப் ஒன்று நேற்று வியாழக்கிழமை தாக்கப்பட்டதை தொடர்ந்துதான் அந்த பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய 11,000 மேற்பட்ட மாலுமிகளை வெளியேற்றும் திட்டம் இப்போது நிறுத்தி வைக்கப்படுகின்றது என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையின் இன்டர்நேஷனல் மரிடைம் ஆர்கனைசேஷன் அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஐஎம்ஓவின் சீஃப் என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி பார்த்தால், ஏற்கனவே பல படகுகள் அந்த மாலுமிகளை குறிப்பிட்ட அளவுக்கு அங்கிருந்து வெளியேற்றியிருந்தாலும் கூட இப்போதைய நிலைமையில் அவசியமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கிடைத்தால் மட்டும்தான் அந்த நடவடிக்கையை இனி முன்னெடுக்க முடியும் என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. பிரிட்டிஷ் மரிடைம் செக்யூரிட்டி ஏஜென்சி அதன் தரவுகளை நாங்கள் பார்த்தோம் சொன்னால், நேற்றைக்கு வியாழக்கிழமை வந்து ஓமானின் துறைமுக பகுதியாக இருக்கக்கூடிய டாஹிட் அந்த துறைமுகத்திலிருந்து ஒரு 7.5 நோட்டிக்கல் மைல் தொலைவில் பயணித்திருக்கக்கூடிய ஒரு காகோஷிப் ஒன்று அடையாளப்படுத்தப்படாத ஒரு எரிகணை ஒன்றினால் சேதம் அடைந்திருந்தது. ஆனால் யாரும் காயமடையும் இல்லை, யாரும் உயிரிழக்கவும் இல்லை என்பது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விடயம். இருந்தாலும் கூட கப்பல் ஒரு சிறிய சேதத்தை சந்தித்திருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் அந்த கப்பல் சேதம் ஏற்பட்ட நிலையிலும் கூட அது நீரிணையை பாதுகாப்பாக கடந்து சென்றது என்று சொல்லியும் கப்பலின் உரிமையாளர் தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் ஈரான் தான் அந்த கப்பல் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் கூட இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் பகிர்ந்து கொள்ளலாம். என்ன காரணமாக இருக்கலாம் என்று சொன்னால், இந்த சர்வதேச கடல்சார் அமைப்பு இன்டர்நேஷனல் மரிடைம் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பாதை ஒன்றை, ஒரு கப்பல் செல்லக்கூடிய பாதை ஒன்றை நிர்ணயித்திருக்கின்றது. எனவே அந்த நிர்ணயிக்கப்பட்ட பாதை வழியாக ஹோமோஸ் நீரிணையை கடக்கக்கூடிய முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை. அதே நேரம் அந்த முயற்சி வந்து முற்றிலும் ஆபத்தானது என்று சொல்லியும் கூட இப்போது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோர்ப்ஸ் அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே அந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சிங்கப்பூர் கொடியுடன் சென்றிருக்கக்கூடிய த எவர் லவ்லி என்று சொல்லி பெயரிடப்பட்ட அந்த கப்பல் தான் நேற்றைய தினம் தாக்கப்பட்டது என்று சொல்லி அந்த கப்பலின் ஓனர் எவர்கிரீன் அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. அதில் இருந்திருக்கக்கூடிய எல்லா குரூ மெம்பர்ஸும் அதில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்ற காகோ எல்லாமே பாதுகாப்பாக இருக்கின்றன என்று சொல்லித்தான் இப்போது அந்த கப்பல் நிறுவனம் வந்து அறிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நேற்றைக்கு வியாழக்கிழமை காலை வேளை சர்வதேச கடல்சார் அமைப்பினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தெற்கு பாதையைத்தான் அந்த கப்பல் பயன்படுத்தியிருக்கின்றது என்று சொல்லியும் கூட மரிடைம் டிராஃபிக் அந்த வெப்சைட்டில் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே ஈரானின் ஐஆர்ஜிசி நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த பாதையை அது பின்பற்றவில்லை என்பதன் காரணமாகத்தான் அந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அமெரிக்கா ஏற்கனவே பல விடயங்களை இந்த பகுதியினூடாக கடந்து செல்லக்கூடிய கப்பல்கள் தொடர்பாக பேசியிருந்தது. அதை தாண்டியும் கூட கடந்த செவ்வாய்க்கிழமைதான் ஐக்கிய நாடுகள் சபையை தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய அந்த ஒரு வெளியேற்ற நடவடிக்கை தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்பட்டது. இது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆபரேஷனாகத்தான் அங்கு சிக்கண்டிருக்கக்கூடிய மாலுமிகளை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையாக இருக்கும் என்பதையும் கூட கடந்த செவ்வாய்க்கிழமை யுஎன் அறிவித்திருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதை தாண்டி ஈரான், ஓமான், யுஎஸ் மற்றும் அந்த கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய கரையோர நாடுகள், மரிடைம் இண்டஸ்ட்ரி எல்லாவற்றின் ஒத்துழைப்புடன் தான் இந்த லார்ஜ் ஸ்கேல் ஆபரேஷன் வந்து
முடிவெடுக்கப்படுகின்றது என்று சொல்லித்தான் ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த வெளியேற்ற நடவடிக்கைகள் இப்போது பிற்போடப்பட்டிருக்கின்றன அல்லது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரம் நேற்றைய தினம் அந்த தாக்கப்பட்டிருக்கின்ற கப்பல் வந்து கோஸ்ட் ஆஃப் ஓமானை அண்மித்திருக்கக்கூடிய ஒரு சதர்ன் சைடு ஆஃப் த ஸ்ட்ரைட்டின் ஊடாகத்தானாம் பயணித்திருந்தது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த பகுதியின் ஊடாக பயணித்த கப்பல் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது மார்க்கோ ரூபியோ வந்து பஹ்ரைனில் தான் இருக்கின்றார். ஒரு 4 பயணமாகத்தான் அவர் கல்ஃபுக்கு சென்றிருந்தார், கல்ஃப் பகுதிக்கு. இந்த 4 பயணத்திலும் முக்கியமாக ஈரானுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த டீல் தொடர்பாகத்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளோடு அவர் பேச இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பயணத்தின் ஒரு பகுதியாகத்தான் இப்போது பஹ்ரைனில் அவர் இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஒரு பிரச்சனை தொடர்பாகவும் கூட அவர் பேசலாம் என்பது தொடர்பாகவும் எதிர்பார்க்கப்படுவதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு 14 அம்ச ஒப்பந்தத்தில் இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கான அதாவது கமர்ஷியல் வெசல்ஸுக்கான கட்டணம் எதுவும் அறவிடப்படக்கூடாது என்பதை அமெரிக்கா சுட்டிக்காட்டி இருந்தது. ஒரு 60 அந்த கட்டணம் அறவிடக்கூடிய நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தது. ஆனாலும் ஈரான் என்ன சொல்லுகின்றதுன்னு சொன்னால் அந்த ஹோமஸ் நீரிணையினூடாக பயணிக்கக்கூடிய அந்த கப்பல்களுக்கான சுங்க கட்டணத்தை தாங்கள் அறவிடவில்லை, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு பேரில், அதாவது மெரிடைம் சர்வீஸ் ஃபீ என்று சொல்லி ஒரு கடல்சார் சேவை கட்டணம் என்ற ஒரு பேரில் அந்த ஸ்ட்ரைட்டை கடக்கக்கூடிய கப்பல்களுக்கு கட்டணம் அறவிடப்படுகின்ற ஒரு நடவடிக்கையை தான் இப்போது ஈரான் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே அது அறவிட முடியாமல் IMO-வினால் நிர்ணயிக்கப்பட்ட பாதையின் ஊடாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள் தாக்கப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கையை தான் நேற்றைய தாக்குதல் எடுத்துக்காட்டுவதாகவும் கூட இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த கட்டணம் மறவிடக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா எதிர்த்து வருகின்றது. ஒரு சர்வதேச கடல்வழி பாதையின் ஊடாக பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு கட்டணம் மறவிடப்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சர்வதேச கடல்வழி பாதையாகத்தான் ஹோமஸ் நீரிணையும் இருக்கின்றது என்று சொல்லி அமெரிக்கா அந்த கருத்தை தொடர்ந்து வெளியிட்டு வருவதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 10:26 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன், 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:40 இருக்கின்றது. உங்கள் ஓரன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் ESFM@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ESFM@gmail.com. நேற்றைய தினம் வெனசுவேலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பூமி அதிர்வின் தாக்கம் இன்னமும் கூட அங்கு தொடர்கின்றது. இதுவரைக்கும் 589 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து காயமடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் வெனசுவேலாவின் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிக்ஸ் வந்து தெரிவித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சர்வதேச மீட்பு குழுவினர் பலர் அங்கு சென்று சேர்ந்திருக்கின்றார்கள். இந்த முதலில் சென்றிருக்கக்கூடியவர்களாக சுவிஸ் ரெஸ்கியூவர்ஸ் வந்து இப்போது பல இடங்களிலும் பணியாற்ற தொடங்கியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மெக்சிகன் எய்ட் வர்க்கர்ஸும் கூட பல இடங்களில் தங்களது அந்த சேவைகளை வழங்கி வருவதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அங்கு வெனசுவேலாவில் இருக்கக்கூடிய லோக்கல் டீம்ஸும் கூட சேதமடைந்திருக்கக்கூடிய கட்டடங்கள் அல்லது இடிந்து விழுந்திருக்கக்கூடிய கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டிருக்கிறவர்களை தேடக்கூடிய அந்த பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கராகஸ் மற்றும் ஸ்டேட் ஆஃப் லாகுவேரா இந்த பகுதியில் இருக்கின்ற பல இடங்களில் இடிந்து விழுந்திருக்கக்கூடிய கட்டடங்களிலிருந்து இப்போதும் கூட உதவி கேட்டு அந்த குரல்கள் எழுவதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அங்கு இருக்கக்கூடிய 2 மிக பிரதானமான வைத்தியசாலைகளில் இப்போது காயமடைந்தவர்களது எண்ணிக்கை மிக உயர்ந்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அங்கு வந்து மெடிக்கல் சப்ளைஸ் வந்து மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது என்று சொல்லியும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது கூறப்படுகின்றன. மேக்னிடியூட்ஸ் வந்து 7.2 மற்றும் 7.5 அளவிலான பூமி அதிர்வு புதன்கிழமை இரவு வேளைதான் 1 நிமிட இடைவெளியில் வெனசுவேலாவின் அந்த பகுதிகளை தாக்கியிருப்பதில்தான் பல கட்டடங்கள் சேதமடைந்து அதற்குள்ளே பலர் சிக்கியிருக்கின்றார்கள் எனவும் என்பது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. 1900 பிறகு வெனசுவேலா தான் சந்தித்திருக்கக்கூடிய மிக பலமான ஒரு பூமி அதிர்வாக இரண்டாவதாக பதிவான இந்த 7.5 மேக்னிடியூட் அளவிலான அந்த பூமி அதிர்வு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வெனசுவேலா அந்த நாட்டில் இப்போது மீட்பு உதவிகளை செய்வதற்காக பல நாடுகளிலிருந்தும் ரெஸ்கியூ டீம்ஸ் வந்து பயணித்திருப்பதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இத்தாலி, செக்கியா, பிரான்ஸ், ஜெர்மனி, லக்சம்பர்க், போர்ச்சுகல் மற்றும் நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் இப்போது மீட்பு பணியாளர்கள் அங்கிருந்து புறப்பட்டிருக்கின்றார்கள். மிக விரைவில் அந்த பகுதிகளுக்கு சென்று சேர்வார்கள் என்று சொல்லி யூரோப்பியன் கமிஷன் பிரசிடென்ட் உர்சுலா வென் டி லெயனும் கூட இந்த தகவல்களை இப்போது வெளியிட்டிருக்கின்றார். இந்த ரெஸ்கியூ டீம்ஸ் தொடர்பான விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் நேற்று வியாழக்கிழமை UK ஃபாரின் ஆஃபீஸும் கூட தங்களது ரெஸ்கியூ டீம் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் UN ஹியூமானிட்டேரியன் சீஃப் டாம் ஃபிளேச்சர் இவரும் கூட ஒரு முக்கிய செய்தியை வெனசுவேலாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்த மீட்பு பணிகள் வந்து பெருமளவில் வந்து உங்களுக்கான உதவியை வழங்கும், நீங்கள் தனித்து இல்லை என்று சொல்லி வெனசுவேலாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு செய்தியும் கூட UN ஹியூமானிட்டேரியன் சீஃபினால் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிக அதிகமாகவே பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய லாகைரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாநிலம் என்று சொல்லி பார்த்தால் பொருளாதார ரீதியாக வெனசுவேலாவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மாநிலமாக காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்போது அந்த பகுதி அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த லாகுவேரா அந்த மாநிலம்
இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் கூட அவசர கால நடவடிக்கைகள் அங்கு முன்னெடுக்கப்படுவதாகவும் வெனிசுவேலாவின் ஆக்டிங் பிரசிடென்ட் அந்த செய்திகளையும் இப்போது அறிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். வெனிசுவேலாவை பொறுத்தளவில் அங்கிருக்கக்கூடிய சிறிய மாநிலங்களில் இந்த லாகுவேராவும் கூட ஒன்று என்று சொன்னாலும் அது பொருளாதார ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்ற ஒரு மாநிலம் என்பதைத்தான் கூறியிருக்கிறார்கள். அந்த நாட்டின் சென்ட்ரல் நார்தர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கூட அது இருக்கின்றது. கரீபியன் சீயை ஒட்டி இருக்கின்ற ஒரு மாநிலம். வெனிசுவேலாவின் தலைநகர் கராக்கஸ் அதன் வடக்காக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் கூட அது காணப்படுகின்றது. எனவே அந்த கேபிட்டலில் இருந்து பயணிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு பாப்புலர் டெஸ்டினேஷனாகவும் கூட இந்த லாகுவேரா காணப்படுகின்றது என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதை தாண்டி வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்று அங்கு காணப்படுகின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இதையும் விட வெனிசுவேலாவின் மெயின் ஏர்போர்ட் சைமன் பாலிவர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் கூட அங்கிருக்கின்ற ஒரு பகுதியில் தானாம் அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த விவரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே வெனிசுவேலா அந்த நாட்டை பொறுத்தளவில் அந்த லாகுவேரா வந்து மிக மிக முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கின்றது பொருளாதார ரீதியாக என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். 1999 டிசம்பர் மாதத்திலும் ஒரு பேரழிவை அந்த மாநிலம் சந்தித்திருந்தது. தொடர்ச்சியாக பொழிந்திருக்கக்கூடிய பெரும் மழையின் காரணமாக சீரீஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸையும் கூட அந்த பகுதி சந்தித்திருந்த நிலையில் அப்போதும் ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் உயிரிழந்திருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 1999 நிகழ்ந்திருக்கின்ற அந்த இயற்கை பேரழிவில் இருந்து இன்னமும் இந்த லாகுவேரா முழுமையாக மீளவில்லை என்று சொல்லியும் கூறப்படுகின்ற நிலையில் இப்போதும் மீண்டும் அங்கு கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்ற பல கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு பொழுதில் அந்த பகுதியை உலுக்கியிருக்கக்கூடிய தொடர்ச்சியாக வந்திருக்கின்ற அந்த இரண்டு பூகம்பங்களின் காரணமாக என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:47 ஆகியிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
0: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வருவ ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்கதான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379
0: எங்களிசை ஈஸ்ட் FM 102.7.

பதினொரு மணி ஒரு நிமிடம் மீஸ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் மீஸ் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். நமது மின்னஞ்சல் முகவரி ESFM102.7@gmail.com. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் மீஸ் எஃப்எம் தமிழ், யூடியூபில் மீஸ் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை தொடர்ச்சியாக ஒரு சில நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் சரிந்திருந்தது. ஆனால் நாளைக்கு வந்து 5% விலை உயர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இன்றைய விலையிலும் பார்க்க நாளைக்கு 5% அதிகரித்த விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெற முடியும். 18 வெப்பநிலை போது 18 தான் நாங்கள் உணர்கின்றோம். முகில் அதிகம் இருக்கின்றது. இருந்தாலும் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இடையிடையே எட்டி பார்க்கின்றது. இன்று பிற்பகல் வேளையில் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கப் போகின்றது. மிக மெல்லிய மழைச்சூழல் ஒரு சில இடங்களில் தான் கொஞ்சம் வந்து போகலாம். ஆனால் பெரும்பாலான இடங்களில் சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும் பிற்பகல் வேளை 9:02 இரவு பொழுதில் சூரியன் அஸ்தமிக்கப் போகின்றது. இன்றைக்கு இரவு வேளை கொஞ்சம் ஃபொகியாகவும் கூட இருப்பதற்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. வெப்பநிலை உயர்வு 22-25 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். சம்மர் ஆரம்பிக்க இருக்கின்றது. இருந்தாலும் இந்த வாரத்தில் அதிக அளவில் வெப்பநிலை உயர்வை நாங்கள் பெறப்போவதில்லை. ஆனால் அடுத்த வாரம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து வைத்து அதிக வெப்பநிலை உயர்வை எங்களுக்கு தரப்போகின்ற ஒரு வாரமாக இருக்கும். ஜூன் மாதத்தின் நிறைவு வார இறுதி வர இருக்கின்றது. நாளைக்கு சனிக்கிழமை 23-26 உணரப்படும். பிரதானமாக வெயிலோடும் இருக்கும் பகல் வேளை. ஞாயிற்றுக்கிழமையும் கூட அதிகம் வெளிச்சத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். 24 வெப்பநிலை உயர்ந்து 28 டிகிரி செல்சியஸை உணரக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் திங்கள் வந்து 24-27 உணரப்படும். பிரதானமாக வெயில் தான் இருக்கும். மாலை இரவு பொழுதில் மெல்லிய மழை தொடங்கலாம். செவ்வாய்க்கிழமை அதிக வெப்பத்தோடு சேர்த்து இடையிடையே தண்டஸ்டமும் கூட எதிர்வு கூறப்படுகின்றது. காலை மதியமெல்லாம் மெல்லிய மழையும் கூட இருக்கலாம். அதே நேரம் சூரிய வெளிச்சமும் இருக்கும். 28 வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் 37 நாங்கள் உணர்நிலையிலே பெறப்போகின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதிக வெப்பமான நாட்கள் அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கின்றது. செவ்வாய்க்கிழமை ஜூலை 1 கனடா டே புதன்கிழமையை பொறுத்தளவில் 39 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். எனவே 40 டிகிரி செல்சியஸை அண்மித்த உணர்நிலை என்று சொல்லித்தான் கூறலாம். எனவே அதற்கேற்ற வகையில் உங்களது வெளிப்புற நடவடிக்கைகளை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அவுட்டோர் பிளான்ஸ் நிறையவே இருக்கும் கண்டிப்பாக. இந்த கனடா டேயை ஒட்டிய அந்த திட்டங்கள் அதிக வெப்பத்துடன் கூடிய நாட்கள் தொடர்பாக சரியாக திட்டமிடப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இப்போது காலநிலை வல்லுநர்கள் வந்து தங்களது எச்சரிக்கைகளை பகிர்ந்திருக்கிறார்கள். 29 வெப்பநிலையாக இருந்தாலும் 39 உணரப்போகின்றோம். வெயிலும் கூட இருக்கக்கூடிய பகல் பொழுதும் இருக்கும். வியாழக்கிழமையும் பிரதானமாக வெயில் தான். 30 வெப்பநிலை உயர்வு, 39 உணரப்போகின்றோம். அடுத்த வெள்ளி 28-37 உணரப்படும். எனவே செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய அந்த ஒரு ஹீட் டோமின் தாக்கத்தை தான் நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் அடுத்த வாரத்தில் என்பது தொடர்பாகவும் இப்போது இந்த காலநிலை தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 11:04 ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் மீஸ் எஃப்எம் 102.7. பரபரப்பாக இந்த ஃபிஃபா மேட்சஸ் வந்து நடைபெற்று வருகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இன்றைக்கும் கூட மிக முக்கியமான ஒரு சில கேம்ஸை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். 3 டொரோண்டோ ஸ்டேடியத்தில் செனகல் ஈராக் மோதக்கூடிய அந்த ஒரு போட்டி நடக்கப் போகின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு அதிக எதிர்பார்ப்பை பெற்ற போட்டியும் கூட 3 ஆரம்பமாகும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். 2 பலமிக்க அணிகள் நோர்வே மற்றும் பிரான்ஸ் மோத இருக்கின்றன. ஒரு 4 அதிகமான நட்சத்திர வீரர்களை இந்த 2 அணிகளும் வைத்திருக்கின்றன. எனவே மிக கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும். நோர்வேக்கும் பிரான்ஸுக்கும் இடையிலான இந்த போட்டி என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக 2 வீரர்கள் நோர்வே அணி சார்பாக ஹாலண்ட் எதிர்பார்க்கப்படுகின்றனர். அதே நேரம் பிரான்ஸ் சார்பாக எம்பாப்பே போன்றவர்களும் கூட அதிக எதிர்பார்ப்பை பெற்றிருக்கின்ற அணி வீரர்களாக இருக்கப் போகின்றார்கள். எனவே இந்த நிலையில் இந்த போட்டி வந்து இப்போது பலத்த எதிர்பார்ப்பை பெற்றிருக்கின்றது. நோர்வே பிரான்ஸ் மோதக்கூடிய அந்த கேம் இன்றைக்கு 3 ஆரம்பிக்கும். அதே நேரம்தான் டொரோண்டோ ஸ்டேடியத்தில் செனகல் ஈராக் மோத போகின்றது. குரூப் ஏச்சை பொறுத்தளவில் அதன் போட்டிகள் வந்து 8 தொடங்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். காபோவர்டே சவுதி அரேபியாவை எதிர்கொள்கின்றது 8. அதே நேரம் உருகுவே ஸ்பெயின் மோதக்கூடிய அந்த ஒரு கேமையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இரவு 8:11 அளவில் குரூப் ஜியில் அந்த மேட்சஸ் வந்து இன்று நடக்கும். நியூசிலாந்து பெல்ஜியம் மோதக்கூடிய அந்த போட்டியும் ஈஜிப்ட் ஈரான் எதிர்கொள்ளக்கூடிய போட்டியும் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நாளைக்கு சனிக்கிழமையும் கூட இன்னும் ஒரு கேம் வந்து அதிக எதிர்பார்ப்பை பெற்றிருப்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கொலம்பியா போர்ச்சுக்கலை எதிர்த்து மோத இருக்கின்றது. நாளைக்கு
சனிக்கிழமை 7:30 அந்த போட்டி நடக்கும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அவர் விளையாடி இருக்கிற 2வது போட்டியில் அதிகம் பிரகாசித்திருக்கின்றார். அதுக்கு பிறகு அவர் தொடர்பான எதிர்பார்ப்பு போர்ச்சுகல் அணி சார்பாக நிறையவே இப்போது அதிகரித்திருக்கின்ற நிலையில் தான் நாளைக்கு மீண்டும் அவர் விளையாட இருக்கின்றார். குரூப் கேயில் கொலம்பியாவை போர்ச்சுகல் எதிர்த்து விளையாடக்கூடிய அந்த ஒரு போட்டியும் கூட 7:30 நடக்கும். இன்னும் பல கேம்ஸ் வந்து நாளைக்கும் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. பனாமா இங்கிலாந்தை எதிர்க்கின்றது, குரோஷியா கானாவை எதிர்த்து போட்டியிட போகின்றது நாளைக்கு வந்து. அதே மாதிரி டிஆர் கொங்கோ உஸ்பெகிஸ்தானை எதிர்க்க போகின்றது. அல்ஜீரியா ஆஸ்திரியா இணைந்து மோதக்கூடிய அந்த ஒரு கேமும் நாளைக்கு நடக்கும். ஜோர்டான் அர்ஜென்டினா மோதுகின்ற அந்த ஒரு கேமும் கூட இப்போது திட்டமிடப்பட்டிருக்கின்றது நாளைய தினத்துக்கு என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 11:07 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன.
2: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 6479804779
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த திரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை முதலாம் திகதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விஷேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
5: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
8: என்ன யோசினே?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு. ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:20 ஆகியிருக்கின்றது. முக்கியமான ஒரு தகவல் ஒன்றைத்தான் இந்த ஆய்வு முடிவு வெளியிட்டிருக்கின்றது. அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். ஒரு புதிய ஸ்டடி ஒன்றை செய்திருக்கின்றார்கள். இந்த பேர்ட் வாட்சிங் செய்யக்கூடியவர்கள் அவர்களது அந்த மூளை வந்து இப்படி வேலை செய்கின்றது, என்ன மாதிரியான மாற்றங்களுக்கு உட்படுகின்றது என்பது தொடர்பாக செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு ஸ்டடியில் தான் நாங்கள் வந்து பறவைகளை அதிகம் அவதானிக்கின்ற போதும், அந்த பறவைகள் தொடர்பான விவரங்களை சேகரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்ற போதும் எங்களின் மூளையின் ஒழுங்கமைப்பு வந்து ஒரு முன்னேற்றகரமான வகையில் மாறுகின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பேர்ட் வேர்ல்டுக்குள்ளே எங்களை நாங்கள் நுழைத்துக் கொள்ளுகின்ற போது அது எங்களது பிரெயினை ரீஷேப் பண்ணுகின்றது என்பதைத்தான் இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எங்களது பிரெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், இதில் வந்து மாற்றங்கள் முன்னேற்றகரமாக காணப்படுகின்றன என்று சரி, இந்த பேர்ட் வாட்சிங் செய்பவர்களது மூளையை வைத்து செய்திருக்கின்ற இந்த ஆய்வில் தான் பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஜேர்னல் நியூரோசயின்ஸில் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த பேர்ட் வாட்சிங் வந்து பலருக்கு ஒரு ரிலாக்ஸிங்கை தரக்கூடிய ஒரு பொழுதுபோக்காக கண்டிப்பாக இருக்கும். பறவைகளை நாங்கள் இப்போது சுற்றுச்சூழலில் நிறையவே காணலாம். அதுவும் சம சீசன் வந்துவிட்டாலே போதும், அவற்றின் அந்த ஒலிகளை எல்லாம் காலைப்படுதல் கேட்பது என்பது பலருக்கு பிடித்த ஒரு விடயமாகவும் இருக்கும். அது எங்களுக்கு ஒரு மன அமைதியை தரக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டித்தான் நாங்கள் அறியாமலேயே ஒரு மனிதரது அந்த மூளையை அது நல்ல வகையில் மாற்றியமைக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு இந்த ஆய்வில் நிரூபித்திருக்கின்றார்கள். இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் வந்து பறவைகளை அடையாளம் கண்டு அந்த பறவைகளின் ஒலிகளை கேட்டபோது அவர்களது அந்த ஒரு மூளையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்று சொல்லி MRI ஸ்கேனிங் எல்லாம் செய்து பார்த்திருந்தார்கள். அந்த மூளையில் எந்தெந்த இடங்கள் அடர்த்தியாக இருக்கின்றன, டென்சிட்டி மற்றும் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டி என்று சொல்லி பல விடயங்கள் அதில் அவதானிக்கப்பட்டதாகவும் கூட இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இந்த MRI ஸ்டடியை பொறுத்தளவில் 2 குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். ஒரு குரூப் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக இந்த பேர்ட் வாட்சிங் அதனை செய்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்த குரூப் என்று சொல்லி பார்த்தால் கிட்டத்தட்ட அந்த குரூப்பில் இருக்கக்கூடியவர்களது வயதினை ஒத்த நல்ல அறிவாற்றல் மிக்க அல்லது அந்த பேர்ட் வாட்சிங்கை இப்போது தான் செய்ய ஆரம்பித்திருக்கக்கூடியவர்களாகவும் கூட இருக்கின்றார்கள். எனவே இப்படி 2 வகைப்பட்ட குழுவினர் வந்து அந்த ஸ்கேன் பண்ணப்பட்டு பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் அவர்களது அந்த மூளை எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக அதிகம் அவதானிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த பேர்ட் வாட்சிங் அதில் எக்ஸ்பர்ட்ஸ் ஆக இருக்கக்கூடியவர்கள் அது அந்த மூளையில் வந்து இந்த பெர்செப்ஷன், மெமரி, அட்டென்ஷன் போன்றவற்றோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து மிக அடர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. எங்களது புலனுணர்வு, நினைவாற்றல் மற்றும் கவனம் இவற்றுக்கு பொறுப்பான அந்த பகுதியில் வந்து அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் மிக அடர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து புதிய பறவை இனங்களை கண்டு அவற்றை சரியாக அடையாளப்படுத்தி அவற்றை வெவ்வேறு இனங்களிலிருந்து வேறுபடுத்துவதற்கு நிறைய மூளையை பயன்படுத்தியாக வேண்டுமாம். எனவே அந்த நேரத்தில் அந்த பகுதிகள், அதாவது இந்த பெர்செப்ஷன், மெமரி, அட்டென்ஷன் போன்றவற்றுக்கான அந்த மூளையின் பகுதிகளில் அதிக செயல்பாடு இருப்பதும் கூட அந்த ஆய்வுகளில் அவதானிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எங்களது மூளையில் தருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தங்களுக்கு அவ்வளவாக பரிச்சயம் இல்லாத புதிய பறவைகளை கண்டு அவை என்ன வகை, என்ன இனங்களை சேர்ந்தவை என்று சொல்லி அடையாளம் காண முயற்சிக்கின்ற போது அவர்களின் அந்த மூளையின் செயல்பாடு மிக மிக அதிகமாக இருந்ததையும் அந்த MRI ஸ்கேனின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் நிறையவே சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதுவரைக்கும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த பறவைகளோடு, எந்தெந்த பறவைகளோடு அந்த பறவைகளின் தன்மைகள், புதிய பறவைகளின் தன்மைகள் ஒத்துப்போகின்றன சொல்லி எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதே நேரமும்
எந்த வகையில் அவை வேறுபடுகின்றன, இது புதிய இனமாக இருக்கலாமோ, புதிய இனத்திற்கான அந்த தகுதிகளை அவை கொண்டிருக்கின்றனவான் சொல்லலாம். பல விடயங்கள் தொடர்பாக அவர்கள் தங்களது நினைவாற்றலை பயன்படுத்தியும் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவாற்றலை பயன்படுத்தியும் சிந்தித்தாக வேண்டிய நிலைமை வந்து அங்கு இருக்கின்றது. ஒரு புதிய பறவை அவர்கள் காணுகின்ற போது அந்தந்த நேரங்களில் வந்து அவர்களுக்கு மிக அதிகமான அந்த பிரெயின் ஆக்டிவிட்டியும் கூட ஒரு சில இடங்களில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு முக்கியமான ஆய்வு முடிவாகத்தான் ஜேர்னல் நியூரோ சயின்ஸில் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மூளையில் ஏற்படக்கூடிய இந்த முன்னேற்றகரமான மாற்றங்கள் எந்த அளவு காலத்துக்கு நீடிக்கும் என்று சொல்லி கண்டறிவதற்கு இன்னமும் நிறையவே ஆய்வு செய்யப்பட வேண்டியதாக இருந்தாலும் கூட இது ஒரு சுவாரஸ்யமான தொடக்கம் என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். இயற்கையோடு நாங்கள் செலவிடக்கூடிய நேரம் எப்போதும் எங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான வகையிலும் அல்லது எங்களது மனநலம் தொடர்பிலும் கூட அதிக நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. எனவே அந்த நிலையில் தான் இந்த இயற்கையில் நாங்கள் செலவிடக்கூடிய அந்த நேரம் எங்களது மூளையை சிறந்த முறையில் மறு வடிவமைக்கின்றது என்ற ஒரு முக்கியமான முடிவும் இப்போது பெறப்பட்டிருக்கின்றமே நாங்கள் கண்டிப்பாக அதனை செய்ய வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். பேர்ட் வாட்சிங் அதை நாங்கள் இலகுவாகவே செய்யலாம், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஆய்வின் மூலமாக கூறியிருக்கின்றார்கள். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:27 நிமிடம்.

0: இருக்கு நாலு விஷயம்.
1: FM 102.7 East FM.ca.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973 5899.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 Finch Avenue East Unit 226 அல்லது 3443 Finch Avenue East Unit 402 அல்லது 3630 Lawrence Avenue East Unit 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
10: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
11: அது சரி.
10: உங்களுக்கு ஆடி கார்,
11: என்னது
10: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
12: The station with the
13: best
12: music.
13: It's East FM.
14: It's East FM.
15: Feel the power.
16: Feel the bass.
17: 102.7 FM.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
2: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
5: BSRV Medical and Dental Office, Warden & Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388 416-649-6388.
6: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:48 ஆகி இருக்கின்றது. ஐரோப்பா தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஹீட் வேவ் அது இப்போது ஒரு சில நாடுகளை தொடர்ந்து பாதித்து இன்னும் ஒரு சில நாடுகளை நோக்கி நகர்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் தொடர்ச்சியாகவே பல நாட்கள் நீண்ட பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் முக்கியமான ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. பிரெஞ்சு அத்தாரிட்டிஸ் வந்து நேற்றைய தினம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்றை செய்திருந்தார்கள். பாரிஸில் வந்து தாங்கள் அல்கஹோல் தொடர்பான கட்டுப்பாடுகளை அறிவிக்கின்றோம் என்று சொல்லித்தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பப்ளிக் அல்கஹோல் கன்சம்ஷன் அண்ட் சேல்ஸ் பேன் தொடர்பான ஒரு அறிவிப்பு தான் நேற்றைக்கு இருந்திருக்கின்றது. அந்த பாரிஸில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளில் ஏற்படுகின்ற மிக அதிகமான அழுத்தத்தை சற்று குறைக்கக்கூடிய வகையில்தான் இந்த மதுபானம் தொடர்பான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. பரிசில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பகல் வேளையில் அதாவது 12 மணியிலிருந்து நாளைக்கு சனிக்கிழமை காலை 7 மணி வரைக்கும் அல்கஹோலை பப்ளிக்கில் எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இதே மெஷர்ஸ் வந்து சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கூட அதே நேரத்தில் அமுலில் இருக்கும் என்பது தொடர்பாகவும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பெயின், யூகே போன்ற நாடுகள் அதாவது பிரான்ஸ் போன்ற நாடுகளை அதிகம் பாதித்திருந்தாலும் கூட இப்போது அந்த ஒரு ஹீட் வேவ் அது ஒரு நகர்வை காட்டுகின்றதாம். கிழக்கு பக்கமாக அது நகர்வதன் காரணமாக ஜெர்மனி, செக் ரிபப்ளிக் போன்றவை இன்று நாளைய தினம் இந்த வார இறுதியில் வந்து அதிக எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை எதிர்கொள்ளலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜெர்மனி 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலையை சந்திக்கின்றது என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் செக் ரிபப்ளிக்கிலும் கூட வார இறுதிக்கான எக்ஸ்ட்ரீம் வெதர் வார்னிங்ஸ் எல்லாம் கூட இப்போது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பா எதிர்கொள்ளக்கூடிய தொடர்ச்சியான அந்த ஹீட்வேவின் தாக்கங்கள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் யுனைடெட் நேஷன்ஸ் அதன் கிளைமேட் சேஞ்ச் சீஃப் சைமன் ஸ்டீல் முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். ஐரோப்பாவின் கடுமையான வெப்ப அலையில் காலநிலை நெருக்கடியின் தடயங்கள் அப்பட்டமாக தெரிகின்றன என்று சொல்லித்தான் அவர் அந்த விவரங்களை பகிர்ந்திருக்கின்றார். அதே நேரம் மிக விரைவாகவே நாங்கள் இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும். காடுகளை வந்து நாங்கள் பாதுகாத்தாக வேண்டும். அதை தாண்டி காலநிலை மீள்திறன் இந்த கிளைமேட் ரெசிலியன்ஸ் அதையும் கூட நாங்கள் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் என்று சொல்லியெல்லாம் கருத்துக்கள் அவரால் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பல சிக்கல்களை அந்த ஐரோப்பாவின் பல பகுதிகள் தொடர்ந்து இந்த ஹீட்வேவின் காரணமாக சந்தித்து வருகின்றன என்பது தொடர்பாகத்தான் கூற முடிகின்றது. அதே நேரம் இளம் வயதினரும் கூட அதிக இந்த வெப்பநிலையின் தாக்கத்தின் காரணமாக கார்டியாக் அரெஸ்டை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை பிரான்ஸ் வந்து சொல்லுகின்றது. கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் வழக்கத்திலும் பார்க்க 4 மடங்கு அதிகமான மக்கள் வந்து இந்த கார்டியாக் அரெஸ்டின் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். தங்களது ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் எல்லாமே மிக மிக அதிகமான அழுத்தத்தை எதிர்கொள்ளுகின்றது என்று சொல்லியும் கூட பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்திருப்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எங்களுக்கு அடுத்த வாரம் இந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் ஒரு அதிக வெப்பம் இருக்கக்கூடிய நாட்கள் தான் வருகின்றன. அதற்கேற்ற வகையில் இந்த ஜூலை 1 தேதி கனடாடி தொடர்பான வெளிப்புற திட்டங்களையும் கூட நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் என்பதையும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எரிபொருள் விலை நாளைக்கு 5% உயர்கின்றது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கின்ற பகல் பொழுது இன்று தொடர்ந்திருக்கும். 18 இப்போது வெப்பநிலை, 19 உணரப்படுகின்றது. 22 வரை வெப்பநிலை உயர்ந்து 25 உணரப்போகின்றோம். பிற்பகல் வேளையில் கொஞ்சம் மழை தூறல் வருவதற்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன என்பதையும் கூறிக்கொண்டு வெள்ளிக்கிழமை இதுவரை நேரமும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினமும் தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் மிக மகிழ்ச்சியாக அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: மகள்
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487
2: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6479723220 6479750524.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4 1 6 2 8 9 9 9 3.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. டூர் இன் டொரண்டோ. தி ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.

நேரம் நண்பர்கள் 12:03 டொரண்டோ 20°C 25°C ஆக உடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமையின் மதிய காற்றலை நன்றி மதுமிதா நேர்களோடு தொடர்ந்து 3 வரை காற்றலையில் வாட்ஸ்அப் டொரண்டோவில் உங்களோடு நான் என் நண்பன் செல்வேந்திரன் சஞ்சீபின் இனிமையான வணக்கம் நேர்களே. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக நினைந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூபில் இப்பொழுது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கிறது. தொடர்புகளுக்கு 416-824-1212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் இணைந்திருக்கலாம். வாகன எரிபொருளில் இன்றைய நாளில் நள்ளிரவின் பின்னர் 5% அதிகரிக்கின்றது, மாற்றம் ஏற்பட்டுக் கொள்கின்றது. அதே நேரம் போக்குவரத்தினை பொறுத்தவரையில் இப்போது தாமதமான பயணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 401 நெடுஞ்சாலையை பொறுத்தவரையில் குறிப்பாக விக்டோரியா பார்க்கிலிருந்து இது அலன் ரோட் வரையிலான பகுதிகளில் 401 வெஸ்ட் பவுண்ட் ஈஸ்ட் பவுண்ட் தாமதங்களை தந்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டஃபினில் இருந்து 427 வரையிலான பகுதிகளிலும் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கீலன் 401 வெஸ்ட், அதே நேரம் ராயல் யோக் 401 வெஸ்ட் பகுதிகளில் வாகன விபத்து பதிவாகி இருக்கின்றது. கால்டோனியா அண்ட் லாரன்ஸுக்கு இடையிலும் ஒரு வாகன விபத்து பதிவாகி இருக்கின்றது. டிவிபியினுடைய சவுத் பவுண்டி பொறுத்தவரையில் பிஞ்சில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் எக்லிங்டன் வரையிலும் தொடர்வதை காணலாம். அதே நேரம் கார்டனர் எக்ஸ்பிரஸ்வே பொறுத்தவரையில் எவென்யூவில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது ஜெயின் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்கின்றது. அது கார்டனர் எக்ஸ்பிரஸ்வேயினுடைய வெஸ்ட் மரங்கள் என்பதையும் ஞாபகமூட்டிக் கொள்ளலாம். என்றும் 3 வரை வாட்ஸ்அப் டொரண்டோ, டொரண்டோ கனடா மற்றும் ஏனைய செய்திகள் புதினங்களோடு உங்களை சந்திக்க தயாராகின்றது. 20°C கூடிய வெப்பநிலை இன்றைய நாளில் 24°C ஆக இருக்கின்றது. நாளைய நாள் சனிக்கிழமை 23°C, ஞாயிற்றுக்கிழமை 26°C ஆக உணரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பிஃபா உலகக்கண்ட போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா, ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவிழ்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், ஜூன் 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: பிஃபா உலகக்கண்ட போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

12:24 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிட்டி ஆஃப் டொரண்டோ இன்றைய நாளில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. முதலில் இந்த ஃபீபா உலகின் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஃபீபா உலகின் போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்டெஃப் 102.7 நேற்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்ட குழுநிலை போட்டிகள் குரூப் ஸ்டேஜை பொறுத்தவரையில் குரோக்கோ மற்றும் கோடிபோர் அணிகள் மோதிக்கொண்டன. 2-0 என்று குரோக்கோவை தோற்கடித்திருந்தது. டுனீசியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் நெதர்லாந்து 3-1 என்று வெற்றி பெற்றிருந்தது. அமெரிக்கா மற்றும் துருக்கி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் துருக்கி 3-2 என்று வெற்றி பெற்றிருந்தது. ஜெர்மனி மற்றும் எக்வாடர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எக்வாடர் 2-1 என்று நேற்றைய நாளில் வெற்றி பெற்றிருந்தது. ஜப்பானை பொறுத்தவரையில் ஸ்வீடன் அணிகளுக்கு இடையிலான போட்டி சமநிலையில் முடிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் பராகுவே மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிரான போட்டி வந்து எந்த கோல்களும் பெறாமல் நேற்றைய நாளில் முடிவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் 6 போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. டொரண்டோவில் இடம்பெறுகின்ற இறுதி ஒரு குழ்நிலை போட்டியும் இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நோர்வே, பிரான்ஸ், அதே நேரம் செனகல், ஈராக்கு இடையிலான போட்டி டொரண்டோ இடம்பெற போகின்றது. மதியம் 3 மணிக்கு இந்த 2 போட்டிகளும் இடம்பெறுகின்றன. அதேபோன்று கேபர்வேரி மற்றும் சவுதி அரேபியா அணிகளுக்கு இடையிலான போட்டி 8 மணிக்கு இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கின்றது. ஸ்பெயின் மற்றும் உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி 8 மணிக்கு இடம்பெற போகின்றது. ஈஜிப்த் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போட்டி 11:00 இடம்பெற போகின்றது. நியூசிலாந்து மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் 11:00 இடம்பெற காத்திருக்கின்றது. 2 முக்கியமான விஷயங்கள் மீள கூறப்படுகின்றன. ரீகோலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. 1, இந்த பாக்ஸ்ட் மேக்கன்ஷீஸ் டொனேஷன்ஸ், குறிப்பாக வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக இந்த விடயங்கள் கலெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் இதில் சில மேக்கன்ஷீஸ் வந்து இவ்வாறு ரீகோல் பண்ணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இன்னும் 1 மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து, அதுவும் இந்த காலத்தில் நீங்கள் பயணப்படுகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் கொண்டு செல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். இந்த பவர் பேங்க், சோலர் பவர் பேங்க் வந்து ரீகோல் பண்ணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவிலும் அமெரிக்காவிலும் இது ரீகோல் பண்ணப்படுகிறது. சோலர் வயர்லெஸ் பவர் பேங்க் மாடல் T103, இந்த லித்தியம் பேட்டரியில் ஓவர்ஹீட் ஆகி எக்ஸ்பெண்ட் பண்ணுவதன் காரணமாக இவ்வாறு ரீகோல் பண்ணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹெல்த் கனடா மற்றும் யூஎஸ்னுடைய கன்சியூமர் ப்ராடக்ட் சேஃப்டி கமிஷன் இணைந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. June 23 இது சார்ந்த சில ரிப்போர்ட்ஸ் பதிவாகியிருப்பதாக கனடாவில், ஆனாலும் இந்த சேதமும் ஏற்படவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் 2 சோலன் பேட்டரிஸ் இவ்வாறு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பொருளை பொறுத்தவரையில் இந்த பவர் பேங்க் வந்து சீனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுகின்ற ஒரு விடயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் இப்பொழுது இவ்வாறான மீள கூறல் அல்லது ரீகோலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வார இறுதியை பொறுத்தவரையில் குறிப்பாக சமர் மியூசிக் இந்த கார்டன் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. June 21 27 வரை, அதே நேரம் கனடா சாக்கர் ஹவுஸ் இடம்பெறுகிறது 23-26 வரையில் ஹாபர் ஃப்ரண்ட் சென்டரில். அதேபோன்று ஸ்போர்ட்ஸ் ஷேக்கினுடைய ஹாபர் ஃப்ரண்ட் FC நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடிடாஸ் பிராண்டினுடைய ஹாப்பர் இடம்பெறுகின்றது ஸ்டாக்கன் மார்க்கெட்டில். இதேபோன்று அண்டர்பாஸ் பார்க் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் October 15 வரை இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அது இந்த வாரத்தில் இடம்பெறுகின்ற முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. இந்த கனடா டே லாங் வீக்கெண்ட் வருகின்ற பொழுது கனடா தினத்துக்கான ஒரு முக்கியமான நடவடிக்கைகள் 1 வந்து குறிப்பாக போலீசாருடைய ரோந்து சோதனை நடவடிக்கைகள் என்று சொல்லி சொல்லலாம். அவருடைய கண்காணிப்பு நடவடிக்கைகள் என்பது அதிகமாக இடம்பெறப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடா டே ஹாலிடே செலிப்ரேஷன் அடுத்த வாரம் இடம்பெறுகின்ற பொழுது அதிக அளவிலான போலீஸ் நடமாட்டத்தை நீங்கள் அவதானிக்கலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:27 இணைந்திருக்கின்றோம். இது மதிய காற்றலை, காற்றலையினுடைய வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 20 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வெனிசுலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பல நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் 6.76 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சர்வதேச குடியகழ்வு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. உயிர்காப்பு தகவல்களின் பரிமாற்றங்களுக்கு ஏதுவாக சமூக வலைதளங்கள் மீதான தடைகளை அகற்றுமாறு வெனிசுலா அரசாங்கத்தை ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் இவா வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு வரும் விசாரணைகள் பரபரப்பாகிய நிலையில் எந்தவித சாலையும் அமைக்கப்படாமலே 3.2 கோடி ரூபாய்களை விடுத்த குற்றச்சாட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்தபோது இரவோடு இரவாக போலீசாரின் பாதுகாப்புடன் வீதி ஒன்றை அமைக்க முயன்றதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் தனிப்பட்ட பாவனைக்காக சிறிதளவு போதைப்பொருள் வைத்திருப்பதை சட்ட ரீதியாக அனுமதிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் பார்லிமென்ட்டில் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு சிறிதளவு போதை மருந்துகளை வைத்திருந்தவர்களே பெரும்பாலும் கைது செய்யப்படுவதாகவும் இவர்களால் சிறைகளில் நெருக்கடி ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் தெற்கு லெபனானில் உள்ள மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தும் கடதாசிகளை ஸ்ரேல் வான்வெளியாக பரப்பியுள்ளது. போரை நிறுத்துவதாக இருதரப்பும் அடங்கியுள்ள சூனிய பிரதேசத்துக்குள் நுழைய வேண்டாம் என ஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476, 6479826476.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
3: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 முதல் பிற்பகல் 3 வரை வாட்ஸ்அப் டொரண்டோ. Mom, mom, mom, mom, mom.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 6506 9552 4656 08 9552 4656 5058 9552 6508 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9552 4656 5058 9
1: வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
3: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன், எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெருமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

ஒன்றாரியோவில் மறுபடியும் ஒரு தேர்தல் இடம்பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கின்ற வேளையில் ஒரு புதிய ஆய்வு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற இந்த ஒன்டாரியோ ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ்னுடைய பிசி ஒன்டாரியோ பிசி பார்ட்டியினுடைய அரசாங்கம் தொடர்ந்தும் நிலைத்திருக்குமா என்ற கேள்விக்கான பதில் அபாகஸ் டேட்டாவினுடைய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மையில் டொரண்டோ ஸ்டார் எடுத்திருக்கின்ற இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் குயின்ஸ் பார்க்ல இன்னொரு புதிய அரசாங்கம் வர வேண்டும் என்பதில் ஒருடைய கனவாக இருக்கிறது. ஆனால் சொல்லுகின்ற கருத்து கணிப்பு என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் தொடர்ந்தும் பிசிக்கான ஆதரவு என்பது ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் அதிகரித்தே காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஜூன் மாதம் 2 வரையிலும் இந்த சேவை எடுக்கப்பட்டிருக்கிறது. அபாகாஸ்னால் 41% ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் பிசி கட்சிக்கான ஆதரவாக. இதே நேரம் 32% தெரிவித்திருக்கின்றார்கள் லிபரலுக்கான ஆதரவை. 19% வந்து புதிய ஜனநாயக கட்சிக்கான ஆதரவையும். அதே நேரம் பசுமை கட்சிக்கான ஆதரவு 5% தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் 52% இதில் வாக்களித்தவர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயம் வந்து டெஃபினட்லி டைம் ஃபார் அ சேஞ்ச் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த சேஞ்ச் எங்கிருந்து வரப்போகிறதான கேள்வி. காரணம் அந்த சேஞ்ச் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் 41% தொடர்ந்தும் பிசிஐ ஆதரிப்பதாக இந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கின்றது. டுரம் பிராந்தியத்தினுடைய போலீஸ் சேவையை ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வருகின்றது. இந்த 911 நாங்கள் அழைக்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற சிஸ்டம் சில வேலைகளில் உங்களுக்கு சரியாக கோத்ரூ பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அதாவது நீங்கள் கால் பண்ணுகின்ற பொழுது உடனடியாக அழைக்கப்பட்டாலும் அந்த சேவையை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு வேண்டிய தேவையை அவர்கள் நிவர்த்தி செய்யாத ஒரு நியமாக இருக்கும். இந்த 911 சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணி இது ஒரு பீஸ் ஆப் ஆன்சரிங் பாயிண்டாக, அதாவது பப்ளிக் சேஃப்டி ஆன்சரிங் பாயிண்டாக அதை மாற்றுகின்ற ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பதாக இப்போது டிஆர்பிஎஸ் டுரம் போலீஸ் சர்வீசஸ் தெரிவித்திருக்கின்றது. அவர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த புதிய சேவையின் ஊடாக வந்து இலகுப்படுத்தப்பட்ட சேவையை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் வருகின்ற பொழுது கம்யூனிட்டிக்கு என்ன தேவையோ அந்த அதை இந்த டெக்னாலஜி வழங்கும் அப்படி என்று சொல்லி நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். என்ஜி 911 அப்கிரேட் நெட்ஒர்க் வந்து 911 ஒரு சப்போர்ட் ஆக இருக்கும். ரிலையபிலிட்டி அதே நிறம் வந்து ரெசிலன்சியை வந்து கொண்டு வருகின்ற ஒரு விஷயமாகவும் ஒரு ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டை தருகின்ற ஒரு விடயமாகவும் இது இருக்கும் தெரிவித்திருக்கிறார்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 யூனிட் 36 கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 20 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ் ஆக உடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று மாலை 22, இரவு 16 டிகிரி செல்சியஸ், காலை பொழுது 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். நாளைய நாள் மதியம் 25 டிகிரி செல்சியஸ் ஆக உடரப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. குறிப்பாக 5% நாள் விலை உயர்வடைகின்றது. இன்று நள்ளிரவின் பின்னர் வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான இடங்களில் தாமதங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்ட் ஈஸ்ட் பவுண்ட் மிட்லனில் இருந்து ஆரம்பிக்கின்றது தாமதம். குறிப்பாக இது 427 வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயும் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் சொன்னது போன்று எவினியூவில் இருந்து ஆரம்பிக்கின்றது, பார்க் சைட் வரையிலும் தொடர்கின்றது. வாகன விபத்துகளும் அங்கு பதிவாகியிருக்கின்றன. டிவிபியை பொறுத்தவரையில் 3 வாகன விபத்துகள் பதிவாகியிருக்கிறது. ஃபின்ச்சில் இருந்து ஆரம்பிக்கிறது சவுத் பவுண்டுக்கான தாமதம் எக்லிண்டன் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. யோக் மில்ஸுக்கும் ஃபின்ச்சுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3 வாகன விபத்துகள் இப்போது பதிவாகியிருக்கின்றன. நேரம் மதியம் 1:01.

உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.

0: வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 1:06, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். அதே நேரம் யூடியூபில் இப்போது காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கிறது. எங்களோடு தொடர்புகளுக்கு 4168241212 மின்னஞ்சலூடாக தொடர்புகளை மேற்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஃபீவாவுக்கான இந்த ஆண்டின் டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஃபீவா வேர்ல்ட் கப்பை பொறுத்தவரையில் நாக் அவுட் ஆட்டங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அணிகள் தென்னாப்பிரிக்கா, கனடா தயாராகியிருந்தது. அதே நேரம் நெதர்லாந்து, மொரோக்கோ, ஜெர்மனி தெரிவாகி இருக்கின்றது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா, பாஸ்னியா தெரிவாகி இருக்கின்றது. பிரேசில், ஜப்பான் மற்றும் கோச்சடிபோ, அதே போன்று மெக்சிகோ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா ஆகிய அணிகள் இப்போது தெரிவாகி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை நடந்து முடிந்திருக்கின்ற போட்டிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அர்ஜென்டினாவினுடைய மெஸ்ஸி 5 கோல்களை பெற்றிருக்கின்றார். நோர்வேயினுடைய ஹாலாந்த் 4 கோல்களை பெற்றிருக்கின்றார். பிரான்ஸுடைய மாப்பி 4 கோல்களை இதுவரை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய இந்த குழுநிலை போட்டிகளை பொறுத்தவரையில் இன்று டொரண்டோவில் இடம்பெறுகின்ற போட்டி குழுநிலையினுடைய இறுதிப் போட்டியாக இடம்பெறப் போகின்ற போட்டி குறித்த செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. சிறிய டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது, நீங்கள் டவுன் டவுன் செல்லுகின்றீர்கள் இந்த போட்டிகளை கண்டுகளிப்பதற்காக என்று சொல்லி சொன்னால் பொது போக்குவரத்துகளை அதிகமாக பாவித்துக் கொள்ளுங்கள். காரணம், ஒரு பக்கம் வேலை நாளாக இருக்கப் போகின்றது, வீக்கெண்டினுடைய முதல் நாளாக இருக்கப் போகின்றது, டிராபிக் இருக்கப் போகின்றது. எனவே கோ டிரான்சிட், பைக் ஷேராக இருக்கலாம், டிடிசி ஆகியவற்றை பயன்படுத்துங்கள் அப்படி என்று சொல்லி சிட்டி டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இன்றைக்கு தான் முதல் முதலாக இந்த ஸ்டேடியம் போறீங்க பார்ப்பதற்கு அப்படி என்று சொல்லி சொன்னால் ட்ரோன் பாவிப்பது, இதை சூழ ட்ரோன் பாவிப்பது என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அது குறித்தும் சிறிய ட்ரோன் ஞாபகப்படுத்தி இருக்கிறது. செனகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய நாளில் மதியம் 3 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. ட்ரோனோ போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து இதுவரையும் ட்ரோன் பாவித்ததன் காரணமாக 17 பேர் டொரண்டோவில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வதாகவும் ட்ரோனோ போலீசார் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே தேவையில்லாத விஷயங்களை செய்து விடாமல் நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் தனியாக போட்டியை மட்டும் கண்டுகளிக்கலாம் அப்படி என்பதை ஞாபகம் ஊட்டியிருக்கின்றார்கள். 20°C, 24°C ஆக உணரப்பட்டுக்
1: கொண்டிருக்கின்றது. Song, Purumanam, Love Ballad.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca
2: Ajax இல் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 4163711487 4163711487
3: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
5: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்,
7: என்னது
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க. தொடர்புகளுக்கு 416-321-6104.
10: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
11: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
10: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
12: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
13: 416-704-8074. Camsonic Security Camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6473025748 6473025748 Camsonics.com.
14: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

ஒரு மணி 23 நிமிடம் 21 டிகிரி செல்சியஸ் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் குறிப்பாக இந்த டொரண்டோவில் இடம்பெறுகின்ற இன்னொரு முக்கியமான நிகழ்வாக இருப்பது வந்து இந்த முறை இந்த ஆண்டு இடம்பெற காத்திருக்கிறது கனடா தினம் மற்றும் பிரைட் நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இந்த நிகழ்வின் போது அதிகமான பிக் பாக்கெட்ஸ் வந்து டொரண்டோவில் இருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். டொரண்டோவினுடைய 51வது டிவிஷன் போலீஸ் பிரிவு இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது. இதிலும் குறிப்பாக டொரண்டோ பிரைட் வந்து சர்ச் வெஸ்டி மற்றும் அதே போன்று வெலஸ்லி வில்லேஜ் ஆக இருக்கலாம் மற்றும் இனி இடங்களில் இடம்பெறுகின்ற பொழுது இந்த இடங்களில் அதிகமாக இப்படி பிக் பாக்கெட் திருடர்கள் வந்து அதிகமாக இருப்பதாக அவர்கள் ஞாபகம் ஊட்டியிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பர்ஸ் வாலெட்டாக இருக்கலாம், இனி விடயங்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி டொரண்டோ போலீஸ் இப்பொழுது உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். சேஃப்கார்டு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் பிலாங்கிங்ஸ், இப்போ நீங்கள் நகைகளை போட்டுக்கொண்டு போகிறீங்க, செல்ஃபோனாக இருக்கலாம், இப்படியான கழிவுகள் தான் அதிகமாக இந்த நேரத்தில் இடம்பெறுவதாக ஃபீவா உலகக்கிண்ண போட்டிகளிலும் சரி, அதே நேரம் இதே மாதிரி பிரைட் நிகழ்வாக இருக்கலாம், கனடாடி வீக்கெண்ட் நிகழ்வுகளிலும் கூட இடம்பெறப்போவதாக அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு கனடா தின நிகழ்வின் போது கிட்டத்தட்ட 115 பேர் இந்த பிக் பாக்கெட் சம்பவங்கள் வந்து 102 பிக் பாக்கெட் சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் அதில் செல்போன் தேப்டம் அடங்குகின்றது அப்படின்னு சொல்லி போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதனிடம் கனடா தினத்தை முன்னிட்டு இன்னும் ஒரு சலுகை வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் கனடாடிக்கான ஒரு வீக் ஃப்ரீ ஃபிஷிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க போகின்றது. நாளைய நாளில் இருந்து ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை மாகாணத்தில் இருக்கிற லேக்கில் வந்து நீங்கள் அவுட்டோர் காட்டில் வந்து நீங்கள் குறிப்பாக ஃபிஷிங் செய்யலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி ஒன்டாரியோ தெரிவித்திருக்கிறது. கனேடியன் ரெசிடென்ட்டுக்காக இது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நீங்கள் எப்போவுமே உங்களோட ஐடி ஒன்று வச்சுக்கொள்ள வேண்டும் என்றால் ப்ரொவின்ஷியல் ஃபெடரல் கவர்மெண்ட் ஐடி உங்களிடம் இருக்க வேண்டும், உங்களுடைய தாக இருக்கலாம் பேரை சரிபார்ப்பதற்கு என்று சொல்லியும் அவர்கள் ஞாபகம் ஊட்டியிருக்கின்றார்கள். 1:25 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். 21 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: வெனசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 600 நெருங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 47,000 பேர் காணாமல் போயுள்ளதாக உள்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடமத்திய வெனசுலாவை அடுத்து உழுப்பிய 2 நிலநடுக்கங்களால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் 10,000 முதல் 100,000 வரையில் இருக்கலாம் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டிருந்தது. ஆன்டாரியோ முதல்வராகவும் தற்போதைய முதல்வர் டாக் ஃபோர்டே அதிகமானோரின் தெரிவாகியுள்ளன. புதிய அபகஸ் டேட்டா கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. 39% இவ்வாறு முதல்வர் டாக் ஃபோர்டுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும் எண்ணத்தை கொண்டுள்ளதுடன், அடுத்ததாக ஆன்டாரியோ NDP கட்சியின் தலைவர் மரிட் ஸ்டெயில்ஸ் மற்றும் 18% ஆதரவு அளித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆட்சியமைக்க ஆதரவளித்த கட்சிகளை திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா மோசமாக விமர்சித்த நிலையில் அவர் மன உளைச்சலில்

0: ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செயற்படும் உதய கம்பன்பில போன்றவர்களையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: You know what? Guess who's back? We back.

2:06 மிஸ்டர் எஃப்எம் தமிழின் மதிய காற்றில் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 26 இன்னும் ஒரு புதிய மனத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது 21°C 25°C ஆக இப்போது உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது. யூடியூப்பில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற காணொலிகளோடு நீங்கள் பார்த்து மகிழ ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 4168241212 மின்னஞ்சலூடாக தொடர்புகளை மேற்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. உங்கள் அபிமான அல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பாக்வி மற்றும் யோக் சினிமாவில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு அர்ஜுன் மற்றும் நடிப்பில் பிளாஸ்ட், சமந்தா நடிப்பில் எங்கள் தங்கம் மற்றும் பரிமலா அண்ட் கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன், வுட்சைட், சென்ட்ரல் பாக்வி மற்றும் யோக் சினிமாவின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சிஎன் டவர் இன்றைய நாளில் தன்னுடைய 50th பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. ஏன் 50th பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சிஎன் டவரை அமைப்பதற்கான உத்தியோகபூர்வ கட்டிடப் பணிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் என்பது 1973 பிப்ரவரி மாதம் 6 ஆரம்பமானது. ஆனால் முதன் முதலாக பொதுமக்கள் பார்வைக்காக விடப்பட்டுக் கொண்டது ஜூன் மாதம் 26 இதே நாளில் 1976 இருக்கிறது. எனவே 50th பிறந்த நாளை இன்றைய நாளில் 50 கடந்திருக்கிறது சிஎன் டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கொண்டாட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த குழுநிலை குரூப் ஸ்டேஜுக்கான நிறைவு போட்டியை இப்போது டொரண்டோ நடத்துகின்றது. இன்றைய நாளில் செனகல் மற்றும் ஈராக் அணிகள் மோதுகின்ற போட்டி, இந்த போட்டிக்கான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மறுமுனையில் பிரைட்டுக்கான நிகழ்வுகள், அதே நேரம் கனடா தின நிகழ்வுகள் அப்படி என்று சொல்லி இந்த வார இறுதி நாட்களும் ஒரு கோலாகலமான ஒரு வார இறுதி நாட்களாக டொரண்டோவின் டவுன் டவுன் அமைய காத்திருக்கிறது. பாதுகாப்பாக இருங்கள் அப்படி என்று சொல்லி போலீசார் ஞாபகம் ஊட்டியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த டொரண்டோ போலீஸின் இன்னொரு வார்னிங் ஒன்று கிடைத்திருக்கிறது. இதற்கு என்று சொல்லி சொன்னால், டாக்ஸி அதே நேரம் ஃபுட் டெலிவரி ஸ்கேம் என்பது அதிக அளவில் இடம்பெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதில் எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க என்று சொல்லி சொன்னால், இந்த ஒரு உமன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குமா? அதாவது திடீரெண்டு ஒரு ஒரு பெண்ணொருவர் வருவர் டாக்ஸி கேப்பில் இருந்து வந்து சொல்வதாக, அதாவது இந்த டாக்ஸி வந்து கார்டை வந்து அக்செப்ட் பண்ணதில்லை, அதனால் கேஷ் மாற்றி எடுக்கலாமா அப்படி என்று சொல்லி அவர்கள், இல்லாட்டி டெபிட் மட்டும்தான் எடுக்கின்றார்கள், கேஷ் இல்லை, எனவே கேஷ் தருகின்றோம், டெபிட்டை தர முடியுமான்னு சொல்லி கேட்டு எடுத்து உங்களோட பின் நம்பர் அல்லது உங்களுடைய டேட்டாவை, கார்டில் இருக்க டேட்டாவை அவர்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான ஸ்கேம் தொடர்ந்து இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக போலீசார் இப்போது அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த பேமெண்ட் மிஷின்ஸ் வந்து மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களை வந்து கடத்துவதற்கு, ரெக்கார்ட் பண்ணுவதற்கு அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். இது குறித்து அவதானமாக இருங்கள். கிரெடிட் கார்டாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வங்கி அட்டைகள், பேங்க் டெபிட் கார்டாக இருக்கலாம், அவற்றை பயன்படுத்துவது குறித்து அவதானமாக இருங்கள் அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 2:09 21°C 25°C ஆக உடற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate. காலம் தரும்
2: நாயகனே. டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21 ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, காபரோ. 416-299-9955.
3: CGR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26 27-28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்படியல் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 416-292-3220 6479750524.
4: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719.
5: பிஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கனடாவினுடைய மோஸ்ட் வாண்டட் இரண்டாவது குற்றவாளி ஸ்பெயினில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு தோறும் வெளியிடப்பட்டு வரும் கனடாவில் ஒவ்வொரு குற்றங்கள் அல்லது குற்றச்சாட்டின் அடிப்படையில் தேடப்பட்டு வருகின்ற குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலத்தின் பின்னர் இவர் இப்பொழுது ஸ்பெயினில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக கெனடிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. குபெக் ப்ரொவின்ஷியல் போலீசார் மிக முக்கியமாக ஐரோப்பாவினுடைய அரசு அதிகாரிகளோடு மேற்கொண்ட நடவடிக்கையின் அடிப்படையில் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸ்பெயினினுடைய மல்பலாங் என்ற பகுதியில் இவர் இப்பொழுது தக்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் ஆல் பொய்வன் என்கின்றவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 36 வயதுடையவர், ட்ராக்காக இருக்கலாம், அதே நேரம் ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட குற்றச்செயல்களாக இருக்கலாம், கிட்னாப்பிங் அதை மட்டுமில்லாமல் பிரேக்கிங் அண்ட் என்ட்ரிங் இப்படி என்று சொல்லி ஆயுதங்களோடு சம்பந்தப்பட்ட இவர் கனடாவினுடைய அல்லது குபெக்கில் இருக்கின்ற மோட்டர் சைக்கிள் கேங்ஸனுடைய முக்கியமான ஒருவர் என்று சொல்லப்படுகின்றது. 2022 ஆம் ஆண்டிலிருந்து கனடா தேடி வருகின்ற ஒருவராக இருக்கின்றார். இந்நிலையில் தான் இப்பொழுது ஸ்பெயினில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கெனடிய அரசாங்கமும் குபெக் அரசாங்கமும் குறிப்பிட்டிருக்கிறது. கெனடிய பிரதமருடைய வசிப்பிடம் 24 சசக்ஸ், இது மிக நீண்ட காலமாக செப்பனிடப்பட வேண்டும் அல்லது திருத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்ட ரீதியில் இப்போது இதற்கான ஒப்புதல் வழங்கப்படுகின்றது. ரீடிசைன் பண்ணுவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எப்படி ரீடிசைன் பண்ண போகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், டொனேஷன்ஸ், நீங்க கொடுக்கின்ற பணங்களில் இருந்துதான் இதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த கொடையாளர்கள் யார் என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. கனடாவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், ஒரு தனிப்பட்ட கெனடிய சிட்டிசனாக இருக்கலாம், பெர்மனன்ட் ரெசிடென்டாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் ஆர்கனைசேஷன் இருக்கலாம், கோபரேஷன் ஆக இருக்கலாம், அப்படியானவர்கள் ஊடாக வழங்கப்படுகின்ற நிதி சேகரிப்பு நடவடிக்கைகளின் அடிப்படையில் ரீடோ ஹால் ஃபவுண்டேஷனின் சார்பில் அதில் அமைந்திருக்கின்ற இந்த 24 சசக்ஸ் டிரைவில் அமைந்திருக்கின்ற இல்லம் திருத்தப்படும் அப்படி என்று சொல்லி கெனடிய பிரதமர் மார்க் கானி குறிப்பிட்டிருக்கின்றார். மிக நீண்ட காலமாக இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டு வந்த ரீதியில் இப்போது இதற்கான முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபண்ட் ரைசிங் கேம்பெயினை ஆரம்பித்து வைத்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த புதிய டிசைனையும் வந்து அவர் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் புதிய ஒரு வசிப்பிடத்தை கெனடிய பிரதமர் காணலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. நேரம் இப்பொழுது 2:25 இணைந்திருக்கின்றோம். 20 சப்டோரன்டோவோடு

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

வெனிசுலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பல நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் 6.76 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சர்வதேச குடியகழ்வு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. உயிர்காப்பு தகவல்களின் பரிமாற்றங்களுக்கு ஏதுவாக சமூக வலைதளங்கள் மீதான தடைகளை அகற்றுமாறு வெனிசுலா அரசாங்கத்தை ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு வரும் விசாரணைகள் பரபரப்பாகிய நிலையில் எந்தவித சாலையும் அமைக்கப்படாமலே 3.2 கோடி ரூபாய்களை விடுத்த குற்றச்சாட்டு வழக்கில் தொடரப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்தபோது இரவோடு இரவாக போலீசாரின் பாதுகாப்புடன் வீதியொன்றை அமைக்க முயன்றதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் தனிப்பட்ட பாவனைக்காக சிறிதளவு போதைப்பொருள் வைத்திருப்பதை சட்ட ரீதியாக அனுமதிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் முக்குதாசன் பார்லமென்றில் வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு சிறிதளவு போதை மருந்துகளை வைத்திருந்தவர்களே பெரும்பாலும் கைது செய்யப்படுவதாகவும் இவர்களால் சிறைகளில் நெருக்கடி ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் தெற்கு லெபனானில் உள்ள மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தும் கடதாசிகளை இஸ்ரேல் வான்வெளியாக பரப்பியுள்ளது. போரை நிறுத்துவதாக இருதரப்பு முணங்கியுள்ள சூனிய பிரதேசத்துக்குள் நுழைய வேண்டாம் என இஸ்ரேலிய ராணுவம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது.

0: நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4168354128
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipal, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
5: தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanical Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangagirar, 416-299-1020.
3: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் Anirudh XV, Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
4: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
1: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
5: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இரண்டு மணி 48 நிமிடம், 22 டிகிரி செல்சியஸ் 27 டிகிரி செல்சியஸாக உடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஃபீவா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஃபீவாவில் இன்றைய நாளில் டொரண்டோவில் இடம்பெறுகின்ற போட்டி, குறிப்பாக இந்த ஃபீவா தரப்படுதலில் வந்து 19 இடத்தில் இருக்கின்ற அணியாக இருக்கின்ற செனகல் அணிக்கும், அதே நேரம் 60 இடத்தில் இருக்கின்ற ஈராக் அணிக்கும் இடையிலான போட்டி இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் இப்பொழுது டொரண்டோவில் திரண்டிருக்கின்றார்கள். 3 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. நிறைய பாதுகாப்பு போலீசார் அது பக்கம், இன்னொரு பக்கம் எதிர்பாராத அளவுக்கு இந்த கிரவுட் வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்தும் பல பட்டவர்கள் இது குறித்து பேசி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு ஃபுல் சீட் ஆக இன்றைய நாள் இடம்பெறும் நிகழ்வாக இந்த போட்டிகள் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டு அணிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த நாக் அவுட்டுக்கு தயார்படுத்துவதற்கான அல்லது அடுத்த சுற்றுக்கு நுழைவதற்கு தேவையான வெற்றியை இன்றைய நாளில் பெற்றுக் கொள்ள வேண்டும். சனங்களும் சரி, ஈராக்கும் சரி. எனவே இரண்டு அணிகளும் மிக முக்கியமாக வாழ்வா சாவா என்று போராடுகின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி இருக்க போன்றது. நாக் அவுட்டுக்கு முன்னதாக இடம்பெறுகின்ற இறுதிப் போட்டியாகவும் இந்த போட்டி அமைய காத்திருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரைட் பரேட் இடம்பெறப் போன்றது. அது பற்றிய நிகழ்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அந்த விடயத்தோடு இன்றைய நாளின் வாட்ஸ்அப் டொரண்டோ உங்களிடமிருந்து விடைபெற இருக்கின்றது. மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை வாட்ஸ்அப் டொரண்டோவில் இணைந்திருக்கலாம். 12 மணி முதல் 3 மணி வரை அதே நேரம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தொகுத்து வழங்க ரிஷி விடைபெற்றுச் செல்லும் நான் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: your favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin, 437-860-7002, 437-860-7002.
5: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
6: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
8: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
9: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
8: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
9: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
8: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
9: 416-293-7287
8: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
9: 416-461-6401. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு MHLab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
7: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922, 6475490059.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 3 மணி. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும்
0: கிழக்கு இன்றையாலும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 3 மணிக்கு ஆரம்பமாகின்றன நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி மற்றும் செனகல் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டி. அது பற்றிய ஸ்கோர் நிலவரங்களை நாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ளப் போகின்றோம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:06 இருக்கின்றது. திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ், 26 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் சனிக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 23 டிகிரி செல்சியஸ் நாளை அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பு விளக்கம் 4168241212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். 2 போட்டிகள் இப்பொழுது ஆரம்பமாயிருக்கின்றன. 3:00 நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி போஸ்டன் ஸ்டேடியத்தில் ஆரம்பமாகி இருக்கின்றது. அதேவேளையில் செனகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ட்ரோனோ ஸ்டேடியத்தில் இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. செனகல் அணி இப்பொழுது 4வது நிமிடத்தில் 1 கோலினை ஈராக்குக்கு எதிராக பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:13. நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இப்பொழுது பிரான்ஸ் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. 7வது நிமிடத்தில் பிரான்ஸ் இந்த கோலினை பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் நோர்வேயினை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டியில் தொடர்ச்சியாக செனகல் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் ஈராக்கை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டிகள் 11:10 கடந்து நடந்து கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 3 மணிக்கு இந்த போட்டிகள் ஆரம்பமாக இருந்தன. நேரம் 3:13.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV Kalayam 0% Rate Finance Cheyyungal Anithu Trim 2026 Nissan Kicks 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Mattum Finance Rate Peralam 2025 Infinity QX 50 Kal 0% Finance and Lease Rate Kaathirukkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayam Vandhu Paarungal Anithu Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
4: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ நாகபூசணி அம்பாள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம் June 27 சனி காலை தேர் June 28 ஞாயிறு காலை தீர்த்தம் June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும் June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104
5: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899 6472-93-5899
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வருவ ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive வெஸ்னியன் மெகில் டிரைவ் ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர் ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல் 416-371-1487 416-371-1487
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம் 3350 பார்மசி அவென்யூ யூனிட் 3 ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044
7: செலசி. அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும் 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266
8: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன் வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
8: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
9: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
10: 416-908-5656. உலக கிண்ட போட்டிகள் 2026, FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம், உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:23 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பிரான்ஸ் 20வது நிமிடத்திலும் மேலும் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. அதேவேளையில் 21வது நிமிடத்தில் நோர்வேயும் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. 2-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் இந்த போட்டியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செனகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் 21 நிமிடங்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 1-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணி முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கின்றது. திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் நாங்கள் மில்லேனியல் மோட்கேஜ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்துள்ள போன்றோம்.
1: மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் அலுவலகத்திலிருந்துதான் நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கின்றோம். மில்லேனியல் மோட்கேஜ் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷ் ஷான் உங்களுடைய அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளுக்குமான தீர்வினை தந்து கொண்டிருக்கின்றார். இவர்களுடைய அலுவலகம் மாக்கத்திலே வார்டன் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே 340 பெரியர் ரோட் யூனிட் 208 அமைந்திருக்கின்றது. ஜெனிஷ் ஷானை நீங்களும் அழைக்க முடியும். 647-891-0742 30 வருடங்களுக்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் இந்த சேவையை உங்களுக்காக ஜெனிஷ் தந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய நிறைய பேருக்கு வந்து ஒரு புதிய ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்களா, அல்லது வந்து உங்களுக்கு இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ் ரினியூவல் வரணும், அவை இப்படி ரினியூவல் உங்களுக்கு நெருங்கி வருகின்ற பட்சத்திலே நீங்கள் அதற்கு முன்கூட்டியே அதை தொடர்பாக திட்டமிட்டுக் கொள்ள முடியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜ் ஆக இருக்கலாம், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் என்று சொல்லி எந்த தேவையாக இருந்தாலும் இவரை நீங்கள் அணுக முடியும். இப்போது கமர்ஷியல் லோன்ஸும் பெற்றுத்தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையிலே மேஜர் பேங்க்ஸிடமிருந்து வித்தின் 48 hoursக்குள் அப்ரூவலும் பிரைவேட் அப்ரூவலுக்கு வந்து 2 hoursக்குள்ளேயே வந்து உங்களுக்காக அது சரியாக உங்களுக்கு கேட்டு சொல்லப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் கனடாவிற்கு புதிதாக வந்தவராக இருக்கலாம், இங்கே வந்து எல்லா விடயங்களுக்கு முக்கியமான பல விடயங்களுக்கு வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் என்பது மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஆகவே உங்களுக்கு போதிய அளவு கிரெடிட் ஸ்கோர் இல்லாத பட்சத்துக்கு கூட இவரை அணுகும் போது அதை எவ்வாறு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொள்ளலாம் என்று சொல்லி சரியான வழிகாட்டுதலோடு உங்களுக்கான மோர்கேஜ் தேவையை நிவர்த்தி செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார். அல்லது வந்து நீங்க கனடாவில் நீண்ட காலமாக இருக்கின்றீர்கள், இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதோ காரணத்தினால் போதிய அளவு கிரெடிட் ஸ்கோர் இல்லை அல்லது வந்து குறைவடைந்து விட்டது என்று சொன்னால் கூட அந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அதை எப்படி சரி செய்து உங்களுக்கான மோர்கேஜ் தேவையை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பாதுகாக்கப்பட்டு உங்களுக்கு உரிய வங்கிகளில் சரியான முறையில் வந்து மோர்கேஜ் பெற்று தருவதற்கும் ஜெனிஷ் தயாராக இருக்கின்றார். ஆகவே நீங்களும் உங்களுக்கான நேரத்தில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டும் வரலாம், அல்லது வந்து அழைத்தும் இது தொடர்பாக அவரோடு பேசி அறிந்து கொள்ள முடியும் மேலதிக விவரங்களை அழையுங்கள். ஜெனிஷ் ஷான் 647-891-0742 647-891-0742

0: செய்திகள்.
1: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 900 கடந்துள்ளது. கிட்டத்தட்ட 47,000 பேர் காணாமல் போயுள்ளதாக உள்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடமத்திய வெனிசுவேலாவை அடுத்தடுத்து உலுப்பிய 2 நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 10,000 முதல் 1,00,000 வரையில் இருக்கலாம் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டிருந்தது. ஒன்டாரியோவின் அடுத்த முதல்வராகவும் தற்போதைய முதல்வர் டக் ஃபோர்டே அதிகமானோரின் தெரிவாக உள்ளார் என புதிய அபாகஸ் டேட்டா கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. 39% இவ்வாறு முதல்வர் டக் ஃபோர்டுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும் எண்ணத்தை கொண்டுள்ளதுடன் அடுத்ததாக ஒன்டாரியோ என்டிபி கட்சியின் தலைவர் மேர் ஸ்டைல்ஸுக்கு 18% ஆதரவளித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆட்சி

0: முதல் விவகாரத்தில் குற்றவாளிகளை காப்பாற்றும் வகையில் செயல்படுவோரின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செயல்படும் உதய கம்மன்பில போன்றவர்களையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
0: நேரம் 3:35 திசையங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பிரான்ஸ் மேலும் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் 3-1 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் நோர்வேயினை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது செனகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டி. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் செனகல் அணி இந்த போட்டியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல். சங்க இலக்கியங்களில் கலித்தொகையும் தொல்காப்பியமும் காலத்தில் மிகவும் பழமையானவை. அதுவும் தொல்காப்பியம் எண்ணற்ற மெய்யறிவு செய்திகளை தாங்கிக் கொண்டுள்ளது. நவீன இயற்பியல் கொள்கையின் அடிப்படையே டைம் ஸ்பேஸ் எனப்படும் காலம் வெளி ஆகிய இரண்டும் தான். இதையும் தொல்காப்பியர் உலகின் முதல் பொருள் எதுவென தன் பாடலில் பதிவு செய்திருக்கிறார். முதலெனப்படுவது நிலம்பொழு திரண்டின் இயல்பென மொழிபியல் புணர்ந்தோரே என்கிறார். உலகம் யாவற்றிற்கும் ஆதி பொருள் எதுவென்றால் நிலமும் பொழுதும் என்கிறார். நிலம் என்பது இடத்தை குறிக்கும், பொழுது என்பது காலத்தை குறிக்கும். இடம் காலம் ஆகியவை தான் முதன்மையான பொருட்கள். இவ்விரண்டின் அடிப்படையில் தான் மற்ற அனைத்தும் அமையும் என்கிறார் தொல்காப்பியர். டைம் ஸ்பேஸ் எனப்படும் காலம் வெளி ஆகிய இரண்டும் கடந்த 200 ஆண்டுகளாகத்தான் தெளிவாக பாடமாக உள்ளது. இக்கொள்கையை தெளிவாக வரையறுத்தவர்களில் ஐன்ஸ்டீனும் குறிப்பிடத்தக்கவர். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இக்கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் தொல்காப்பியர். இது மட்டுமல்ல, அதே பாடலின் இறுதி வரியில் இயல்பென மொழிபெயல் புணர்ந்தோரே என்று சொல்லி இருக்கிறார். அதாவது இந்த கண்டறிதலை இயல்பு உணர்ந்தோர் ஏற்கனவே உரைத்து சென்றுள்ளார்கள் என்கிறார். ஆக இதன் மூலமாகவும் இவருக்கு முன்பே இதை அறிந்து சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் என்று குறிப்பிடுகிறார். தமிழர்களின் இலக்கியங்களும் சில அறிவியல் கோட்பாடுகளும் இன்றளவும் உலக விஞ்ஞானிகளால் அதிசயத்து பார்க்கக்கூடிய ஒன்று என்றால் அது மிகையாகாது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் அவனது ஒவ்வொரு கணிப்புகளும், அவனது ஒவ்வொரு செயல்களும், அவனது ஒவ்வொரு கவிகளும் ஒருபோதும் இன்று வரை பொய்த்ததில்லை. தொல்காப்பியம் மட்டுமல்ல, புறநானூறு, அகநானூறு என பல பதிவுகளில் ஒரு புலவனாக மட்டுமில்லாமல் இன்றைய விஞ்ஞானிகளுக்கு இணையாக, ஏன் அதற்கும் மேலாக அவர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். தாடியும் சடா முடியும் கொண்டதாக சித்தரிக்கப்படும் சங்ககால புலவர்கள் கூட்டத்தில் பல அறிவியல் விஷயங்களையும் பல கோட்பாடுகளையும் தெரிந்தவர்கள் இருந்தார்களா என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயங்கள். இவ்வாறு சங்ககால இலக்கியங்களில் பல செய்யுள்களில் பல பல விஞ்ஞான தகவல்களும் பல கோட்பாடுகளையும் புதைத்து வைத்திருக்கிறான் தமிழன்.
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

0: நேரம் 3:48 ஈஸ்ட் எஃப்எம்இல் திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி 5 மேலதிக நேர வளங்களோடு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 46 கடந்து 3-1 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செனேகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் செனேகல் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்மென் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
5: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
8: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 3:57 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஹாஃப் டைமில் இருக்கின்றது. 3-1 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அதேவேளையில் ஹாஃப் டைமுக்கு இப்பொழுது சென்றிருக்கின்றது. செனகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையில் டொரண்டோவில் இடம்பெற்று வருகின்ற போட்டி 1-0 என்கின்ற கோல் கணக்கில் செனகல் அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7. நாங்கள் மீளவும் மில்லேனியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் எங்களுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளுக்குமான தீர்வினை தந்து கொண்டிருக்கின்றார். 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் இந்த சேவைகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான ரினியூவல், அதாவது மோர்கேஜ் ரினியூவல் எல்லாம் நெருங்கி கொண்டிருக்கின்றது, அல்லது வந்து நீங்க புதிதாக இப்போதுதான் ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க, எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜையும் பெற்றுத் தருவதற்கு இவர் தயாராக இருக்கின்றார். ஆகவே நீங்களும் அழைக்கலாம் ஜெனிஷான் 6478910742 6478910742. அதே வேளையிலே நீங்கள் இப்பொழுது ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டியை பில்டர் உடாக வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுல வந்து ஒரு 99% பில்டர்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரைசல் வந்து ஹண்ட்ரட் ஆஃப் தௌசண்ட் அண்டர் வேல்யூவாக காணப்படுகின்றது. ஆனால் பில்டர் வந்து இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை வந்து குறைப்பதற்கு ஒப்புக்கொள்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பத்திலே வந்து பில்டருக்கு பிளாங்கெட் மோர்கேஜை கொடுத்து அதே பேங்கோடாக எந்த ப்ரைஸிலும் இல்லாமல் உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸினுடைய 20% மட்டுமே நீங்கள் செலுத்தி அப்ரைசல் இல்லாமல் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத் தருவதற்கும் தயாராக இருக்கின்றார் ஜெனிஷான். ஆகவே அனைத்து தேவைகளுக்கும் நீங்கள் இவரை அணுக முடியும் 6478910742. அதே வேளையிலே நீங்கள் கனடாவுக்கு புதிதாக வந்தவரோ அல்லது வந்து நீண்ட காலமா இருக்கிறீங்க, ஆனாலும் வந்து உங்களுக்கு போதிய அளவு கிரெடிட் ஸ்கோர் இல்லை என்று சொன்னால் அதை எவ்வாறு சரி செய்து உங்களுக்கான மோர்கேஜை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் சரியான ஆலோசனைக்கு நீங்கள் இவரை அணுக முடியும். அதே வேளையிலே இப்பொழுது ஒர்க்கிங் சிச்சுவேஷன் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ப்ரொபோஷன் பீரியட்ல இருக்கிறீங்க, அல்லது வந்து அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கிறீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க, டிசபிலிட்டி, இப்படி எந்த கேட்டகரியில இருந்தாலும் நீங்கள் இவரை அணுகும் போது உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலை செய்து மோர்கேஜ் தேவைகளை சரி செய்வது தருவதற்கு இவர் தயாராக இருக்கின்றார். அது வழியிலே ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்க புதிதாக வாங்குவதற்கு பிளான் பண்றீங்கன்னு சொன்னால் அதற்கு முன்னர் உங்களை ப்ரீ குவாலிஃபை பண்ணி கொள்வதற்கும் இவரை நீங்கள் அணுக முடியும். அது மாத்திரமல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது அதனுடைய அந்த க்ளோசிங் என்பது ஒரு ஸ்மூத்தாக இருப்பதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள். அப்படியான நேரங்களிலே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு க்ளோசிங், அதே வழியிலே விரைவான அப்ரூவல், சிறந்த ஆலோசனை, திருப்தியான சேவை அப்படி என்று சொல்லி நீங்கள் அதெல்லாம் வந்து இவர்களை அணுகும் போது பெற்று அது உங்களுக்காக தரப்படும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். நேரடியாகவும் வரலாம். மார்க்கத்திலே 340 பெரிய ரோடு யூனிட் 208 வார்டன் அண்ட் ஸ்கீம் சந்திப்புக்கு அருகே இவருடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. அல்லது அழையுங்கள் மேலதிக விவரங்களுக்கு ஜெனிஷான் 6478910742 6478910742.

நேரம் 4:06 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வெளியில் 22 டிகிரி செல்சியஸ், அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. 26 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளை சனிக்கிழமை 22 டிகிரி செல்சியஸ் அதி கூடிய வெப்பநிலை, வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். வாகன எரிபொருள் விலை இன்று வரையில் 3 நாட்களாக மொத்தம் 5% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% வாகன எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் இன்றைய தினம் 2 போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 3 மணிக்கு ஆரம்பித்து இந்த போட்டிகளில் டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. செனேகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஹாஃப் டைமில் இருக்கின்றது. செனேகல் 1-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வைக்கின்றது. மறுபுறத்தில் போஸ்டன் ஸ்டேடியத்தில் இடம்பெற்று வருகின்ற நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கிடையான போட்டியும் ஹாஃப் டைமில் இருக்கின்றது. 3-1 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. மேலும் போட்டிகள் இன்றைய நாளில் இடம்பெறப்போகின்றன. இன்றிரவு 8 மணிக்கு கேப் வேர்ட் மற்றும் சவுதி அரேபிய அணிகளுக்கிடையிலான போட்டி மற்றும் உருகுவே ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறப்போகிறது. அதே வழியில் இன்றிரவு 11 மணிக்கு நியூசிலாந்து பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டி, அத்தோடு ஈஜிப்ட் ஈரான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இரவு 11 மணிக்கு இடம்பெறப்போகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:08 ஆகின்றது. இது திசையெங்கும் கிழக்கு.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi இல் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
3: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக்கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்மையில் 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக் கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
5: CGR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கடப்பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332 416-292-3220
6: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074
7: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487
8: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு.
9: புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
10: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 4:23 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இரண்டு போட்டிகள் நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பிரான்ஸ் 3-1 என்கின்ற கோல் கணக்கில் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 59 நிமிடங்களை கடந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 55 நிமிடங்களை கடந்து டொரண்டோவில் இடம்பெற்றிருக்கின்ற போட்டியில் மேலும் ஒரு கோலினை செனகல் அணி 56வது நிமிடத்தில் பெற்றிருக்கின்றது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் ஈராக் அணியினை செனகல் அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் மில்லேனியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களை மீளம் அறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங்கினுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷானோட நாங்கள் இப்பொழுது பேசலாம். வணக்கம் ஜெனிஷ்.
2: வணக்கம். உங்கள் அனைத்து வகையான மோர்கேஜ் தேவைகளுக்கும் மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் ஜெனிஷான் என்னை நீங்க நாடலாம். 6478910742. ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், லேண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிசினஸ் லோன், பர்ச்சேசஸ் அண்ட் ரீஃபினான்சஸ், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், எந்த வகையான மோர்கேஜ் தேவைகள் என்றாலும் நீங்கள் என்னை அணுகுவதன் மூலம் உங்களுக்கு அவற்றை செய்து கொடுப்போம் நமது கம்பெனி ஊடாக. அத்துடன் இன்றைய காலகட்டத்தில் கணக்கு இந்த பில்டர்ஸ் நீங்கள் போட்டு வச்சிருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், ஈவன் 6 இயர்ஸ் பேக் கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப வந்து க்ளோசிங்ஸுக்கு வந்து ஒன்றிருக்கு. அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி வேல்யூவும் இன்றையான அப்ரீசல் வேல்யூவுக்கும் இடையே நிறைய டிஃப்ரென்சஸ் ஷோர்ட் ஃபோலாக வந்து கொண்டிருக்கு. அதுகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் வந்து அந்த பில்டருக்கு யார் பிளங்கெட் பண்ணி இருக்கிறான், பேங்க் ஆஃப் மோன்ட்ரியலா, ஆர்டிசியா, டிடி கனடா ட்ரஸ்டா, இவற்றை கண்டறிந்து அந்த பேங்க்கள் மூலமாக உங்கள் மோர்கேஜை பெற்று தரும் பொழுது அப்ரீசல் இல்லாமல் நீங்க வாங்கின பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கே 20% டவுன் பேமெண்ட்டுடன் நீங்க ஆல்ரெடி அதை செலுத்தி இருப்பீங்க. அந்த டவுன் பேமெண்ட் உடனே நீங்கள் எந்த ஷோர்ட் ஃபோலும் இல்லாமல் அவற்றை அந்த பிளங்கெட் பேங்க் ஊடாக உங்களுக்கு பெற்று தந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக நிறைய மோர்கேஜஸ் எங்கள் கம்பெனி ஊடாக நாங்கள் செய்து தந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான தேவைகள் உங்களுக்கு இருந்தால் எம்ஐ அணுகவும். மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸிங் 6478910742 ஜெனிஷா.
3: ஆமா, 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஜெனிஷான் இந்த சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இந்த மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும், மோர்கேஜ் ரினியூவல் ஆக இருந்தாலும் நீங்கள் வரை அணுக முடியும். ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ் ஆக இருக்கலாம், ஹோம் எக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் என்று சொல்லி எந்த தேவையாக இருந்தாலும் இவரை நீங்கள் அணுக முடியும். உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலோடு மோர்கேஜை பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார் ஜெனிஷான். 6478910742 6478910742.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பல நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 6.76 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சர்வதேச குடியாழ்வு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. உயிர்காப்பு தகவல்களின் பரிமாற்றங்களுக்கு ஏதுவாக சமூக வலைத்தளங்கள் மீதான தடைகளை அகற்றுமாறு வெனிசுவேலா அரசாங்கத்தை ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏ.வ. வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு வரும் விசாரணைகள் பரபரப்பாகிய நிலையில் எந்தவித சாலையும் அமைக்கப்படாமலேயே 3.23 கோடி ரூபாய்களை விடுவித்த குற்றச்சாட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்தபோது இரவோடு இரவாக போலீசாரின் பாதுகாப்புடன் வீதியொன்றை அமைக்க முயன்றதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் தனிப்பட்ட பாவனைக்காக சிறிதளவு போதைப்பொருள் வைத்திருப்பதை சட்ட ரீதியாக அனுமதிக்க வேண்டுமென தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு சிறிதளவு போதை மருந்துகளை வைத்திருப்பவர்களே பெரும்பாலும் கைது செய்யப்படுவதாகவும் இவர்களால் சிறைகளில் நெருக்கடி ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் தெற்கு லெபனானில் உள்ள மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தும் கடதாசிகளை இஸ்ரேல் வான்வழியாக பரப்பியுள்ளது. போரை நிறுத்துவதாக இருதரப்பும் இணங்கியுள்ள சூனிய பிரதேசத்துக்குள் நுழைய வேண்டாம் என இஸ்ரேலிய இராணுவம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 3-1 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் இந்த போட்டியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: Your favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: Chirichirichirittu vaga vendum. Thirachirikke vaaldirade.
4: Hey, இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பிறந்தா கூட அறுவல் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது.
5: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
4: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
5: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
6: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
4: தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவல் எடுத்து வெட்டிடுவாரு.
6: எங்க இத படி?
4: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
6: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
4: அதுதானே
6: சொல்லு. என்ன படி?
7: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
6: என்ன
4: சொன்னாரு பாத்தியா? நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
6: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்
4: அதுதான. பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம் சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
6: அடே, புஷ்
4: புய்
6: புஷ்
3: சிரித்து வாழ வேண்டும். சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது செனகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டி. செனகல் மேலும் ஒரு கோலினை 71வது நிமிடத்தில் பெற்றிருக்கின்றது. 4-0 என்ற கோல் கணக்கில் செனகல் அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. 78 நிமிடங்களை கடந்து இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் நோர்வே மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி 3-1 என்கின்ற கோல் கணக்கில் தொடர்கின்றது. பிரான்ஸ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. 82 நிமிடங்களை கடந்து இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடித்திருவிழா June 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து 8 மணி வரையில் பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகளும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்னும் பல சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்துடன் வந்து ஆடித்திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள். நாங்கள் மீளவும் மிலேனியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் அலுவலகத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். அதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். மாக்கத்திலே வார்டன்ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே 340 பெரிய ரோட் யூனிட் 208 இவர்களுடைய அலுவலகம் அமைந்திருக்கின்றது. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் மோர்கேஜஸ் ஆக இருக்கலாம். ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ், கமர்ஷியல் மோர்கேஜ் சொல்லி பார்க்கையில் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது ஹோட்டல், மோட்டல், பிளாசா, டெம்பிள்ஸ், சர்ச்சஸ், அதே போன்று அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அதே வழியில ரிசோர்ட், இப்படின்னு சொல்லி எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் இதுவரை அணுக முடியும். இப்போது வந்து கமர்ஷியல் லோன்ஸும் கூட பெற்று தரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே வழியில் நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய மோர்கேஜஸுக்கான ரினியூவல் காலம் கூட நெருங்கி வரலாம். அவை அந்த நேரத்துல கூட நீங்கள் சரியாக உங்களுடைய அடுத்த மோர்கேஜை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது ரினியூவல் செய்து கொள்வதற்கு நீங்கள் இவரை அணுக முடியும். 6478910742. அதே வேளையிலே மேஜர் பேங்க்ஸிடமிருந்து வித்தின் 48 hours அப்ரூவலும், பிரைவேட் அப்ரூவலாக இருக்கும் பட்சத்தில் வித்தின் 2 hours அப்ரூவலும் இருக்க போகிறது. அதே வேளையில் நீங்கள் ப்ரொபோசல் அல்லது பேங்க்ரப்சி செய்தவராக இருந்தால் கூட அந்த சிச்சுவேஷன்ல கூட நீங்கள் வரை அணுகும் போது உங்களுக்கு சரியான ஆலோசனையை வழங்கி உங்கள் வங்கிகளிடமிருந்து மோர்கேஜை பெற்று தருவதற்கும், சரியான வங்கிகளிடமிருந்து மோர்கேஜ் பெற்று தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். அதே வேளையில் கடந்த காலங்களிலே இந்த வட்டி வீதங்கள் வந்து உயர்வடைந்து சென்ற போது தன்னுடைய மாதாந்த மோர்கேஜை கட்ட முடியாமல் யாராவது டிஃபால்ட் பேமெண்ட்ல கூட இருக்கலாம். அப்படியான நேரத்துல கூட நீங்கள் இங்கே இன்ஹவுஸ் லிட்டிகேஷன் லாயர்ஸ் இருக்கின்றார்கள். அதனால் உங்கள் வங்கிகளிடமிருந்து போதிய கால அவகாசத்தை பெற்று இன்னும் ஒரு வங்கியிடமிருந்து புதிய மோர்கேஜை பெற்று உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து பவர் ஆஃப் சேல் வரைக்கும் செல்லாமலும் கூட பாதுகாத்து தருவார்கள். அதோட இப்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து உங்களுடைய வருமானத்திற்கும் தற்போது இருக்கின்ற வட்டி வீதங்கள், பினான்சியல் சிச்சுவேஷனை கேட்ட வகையிலே அதிக கடன்கள் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய பேமெண்டை சரி பண்ணி கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் அறிந்து கொள்வதற்கு ஜெனிஷை அணுக்க முடியும். அதே போன்று ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை பில்டருடாக வாங்கி இருக்கிறீர்கள். அதுல வந்து 99% பில்டர்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரைசல் வந்து 100,000 அண்டர் வேல்யூவாக காணப்படுகின்றது. ஆனால் பில்டர் வந்து பர்ச்சேஸ் பிரைஸை வந்து குறைக்க ஒப்புக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் பில்டருக்கு பிளாங்கெட் மோர்கேஜை கொடுத்த பேங்க் சூடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்கள் பர்ச்சேஸினுடைய நீங்கள் 20% மட்டும் செலுத்தி அப்ரைசல் இல்லாமல் உங்களுக்கான மோர்கேஜ் பெற்று தரப்படும். ஆகவே ஜெனிஷா நிலையங்கள் 6478910742
0: நேரம் 4:50 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். 416-554-4040 உடாக அழைத்து நீங்களும் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். மீளவும் திங்கட்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
9: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
10: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
11: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
12: ஸ்காபரோவில்
13: அகரம் சில்க்,
12: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
13: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
12: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
13: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
12: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்னர் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
13: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
14: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
15: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388, 416-649-6388.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே. நேர்களின் நேராளம் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கிற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சந்திர, கதிக்கிறேன் போஸ்.
0: வணக்கம் வணக்கம் சந்திர, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல
0: சுகமா இருக்கின்றோம் சந்திரு. என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஈவினிங்ல? பரவாயில்ல, இப்ப டபுள் என்டர்டைன்மெண்டா இருக்கு உங்களுக்கு.
1: டபுள் என்டர்டைன்மெண்ட், பிரான்ஸ் 4 அடிச்சிட்டு மேட்ச் முடிஞ்சு.
0: மேட்ச் முடிஞ்சு முடிவு பண்ணிட்டீங்க? முடிஞ்சு, உண்மையாவே முடிஞ்சது. சரி சரி,
1: முடிஞ்சு அடுத்த நான் பாத்து கொண்டிருக்கேன்.
0: சரி சரி சரி, இந்த பாட்டு கேட்கலாம். அது அப்படித்தானே, நீங்க மச்சு பாக்குற மாதிரி
1: தான்.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு சந்திர?
1: அன்னை வயல் என்ற படத்துல இருந்து உங்களை உச்சரி பழக்க சொல்லல, நீங்க குழம்பிடுங்கன்னு.
0: அதான் அதான் அதான்
1: கணக்கா இருக்கும்.
0: அதான் ஒரு ஒரு ஒரு ஒரு எழுத்து பிழைச்சா சரி.
1: நீங்க நேத்து மிஸ்டேக் விட்டீங்க போஸ் நான் நேத்து பார்த்தேன்.
0: இடையிலான போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. பிரான்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. 4-1 என்கிற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றியினை பெற்றிருக்கின்றது. அதுவேளையில் டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செனகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் செனகல் 82 இன்னொரு கோலினை பெற்று 5-0 என்கிற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: நேரம் 5:09 மிஸ்டர் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோ ஸ்டேடியத்தில் இடம்பெற்ற செனகல் மற்றும் ஈராக் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நிறைவடைந்திருக்கிறது. 5-0 என்கின்ற கோல் கணக்கில் செனகல் அணி இதில் வெற்றியினை பெற்றிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ட போட்டியில் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை கோஃபி டபுள் இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் ஜசோ, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கின்றோம். என்ன போன் எழுதுறீங்களே ஜசோ, காரக்குள்ள அங்கேயோ? அப்படி இல்ல, நான் எப்பவுமே இந்த தூரத்தில் அடிச்சாதான். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு ஜசோ? சரி சரி, பாடுங்களுக்காண்டி வருது கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: கோஃபி டபுள் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 4165-54-400. கடந்த 3 நாட்களாக வாகன எரிபொருள் விலை மொத்தம் 5% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% வாகன எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது. வெளியில் 23 டிகிரி செல்சியஸ் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளை சனிக்கிழமையும் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 22 டிகிரி செல்சியஸ் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். கோஃபி டபுள் நீங்கள் அழைக்கலாம். 416-554-4040, 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
0: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabitha Selvarajavin Thalamil Yengam Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
0: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
5: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
6: நேரம் 5:19 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம். யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க குமரன்? என்ன பாட்டு கேக்கலாம்? நன்றி. நன்றி நன்றி. 7 வரை கோஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கிறது. 416-554-4040, 416-554-4040 ஊடாக நீங்கள் உங்கள் திருவில் பாடல்களை கேட்கலாம்.

0: நேரம் 5:25 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரிஷி, நான் திரௌபதி அமரராஜா பேசுறேன். மாலை வணக்கம் ரிஷி லாவணியாவுக்கு.
0: மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க திரௌபதி அமரராஜா?
1: நலமா இருக்கிறேன். அடி பொக்கிச மாதிரி இந்த பாட்டுகள் நல்ல பாட்டு. பாலசுவாமியும் பாடு இந்த அக்கிய நான் கேட்கும் பாடல், காவிய தலைவன் படத்துல ஒரே ஒரு முறை உன்னை அறிந்தாள் என்ற பாடல், பாலசுவாமி பாடினது நல்ல பாடல்.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாடுங்க, கண்டிப்பா வருது கேட்கலாம். நன்றி, இணைந்து உண்டமைக்கு.
2: செகண்ட் மார்கேஜஸ், ஹோம் எக்யூட்டி லைன், பிஸ்னஸ் லோன், பிஸ்னஸ் ஃபைனான்சிங், எந்த வகையான உங்கள் கொமர்ஷியல் மார்கேஜஸ், ஈவன் த லோன், எந்த வகையான உங்களோட மார்கேஜ் தேவைகளாக இருந்தாலும் மில்லேனியல் மார்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷ் ஷான், என்னை நீங்கள் அணுகலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 6478910742. உங்களில் பலருக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ் வித்இன் 5 இயர்ஸ் டேர்ம்ல நீங்க வந்து மோர்கேஜ் செய்திருப்பீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பிலோ 2.5 இருக்கும். அப்படியானவைக்கு இந்த வருஷம் நிறைய ரினியூவல்ஸ் வந்து கொண்டிருக்குது. அந்த ரினியூவல்ஸ்ல ரேட் வந்து 3.5 மேலதான் இப்ப உங்களை எல்லாருக்குமே வருது. பிகாஸ் இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிறபடியா அப்படி வருது. அதே தருணம் நீங்கள் வந்து இந்த மோர்கேஜ் கட்டுறதுக்காக இந்த அதிகரிச்ச வட்டி வீதத்துல ஓப்பன் மோர்கேஜ் வச்சிருந்த நீங்க எல்லாருமே உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகரிச்சதால உங்களோட பேமெண்ட்ஸ்களை மேனேஜ் பண்றதுக்காக நீங்க உங்களோட கிரெடிட் லைன் கிரெடிட் கார்டுகளை யூஸ் பண்ணி அதுகள்ல நீங்க 12-17% இன்ட்ரெஸ்ட் கட்டி கொண்டிருப்பீங்க. நீங்க நினைப்பீங்க, எனக்கு இப்ப கடன் அதிகமாகிட்டுது, நான் முதல்ல இருந்த வேலையில இப்ப இல்ல, நான் டிசபிலிட்டி எடுக்கிறேன், நான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறேன், இதால நான் பேங்க்ல வந்து ரெனியூவல் பண்ண போகல, எனக்கு பிரச்சனை வரும், இந்த கடன் அப்படியே இருக்கட்டும், நான் வந்து இந்த மோர்கேஜ் மட்டும் ரெனியூ பண்ணி கொள்ளுவோம் நீங்க நினைக்க கூடும். அப்படியான நீங்க நினைச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க திரும்பவும் ரெனியூ பண்ணிட்டீங்கடா அந்த உங்களோட கடன் வந்து கடனாகவே 12-17% கட்டி கொண்டிருக்க போறீங்க, அதுல இருந்து மீள முடியாது. ஸோ அப்படியான சிச்சுவேஷன்ல நீங்க பென்ஷனோ டிசபிலிட்டியோ இப்படி போயிட்டீங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு உரிய மாதிரி அந்த கடன்களை உண்டாக்கி ஒரே மோர்கேஜாக நாங்கள் உங்களுக்கு செய்து தந்து அவ்வளவு கடனையும் உண்டாக்கி கட்டுற மாதிரி ரீஃபைனான்சஸ் உங்களுக்கு செய்து கொடுத்து ஒரு பேமெண்ட் ஆக்கி உங்களை கரி ஓன் பண்ற நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பிரதான வங்கிகளிடம் இருந்து உங்களுக்கு பெற்று தருவோம். என்னை நாடுங்கள். ஜெனிஷான், 6478910742.
3: ஆமாம், நன்றி. அதே பண்ணி நீங்களும் அழைக்கலாம். ஜெனிஷான், 6478910742.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 5656 4156 908 5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 900 கடந்துள்ளது. கிட்டத்தட்ட 47,000 பேர் காணாமல் போயுள்ளதாக உள்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடமத்திய வெனிசுவேலாவை அடுத்தடுத்து உலுப்பிய 2 நிலநடுக்கங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 10,000 முதல் 100,000 வரையில் இருக்கலாம் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டிருந்தது. ஒன்டாரியோவின் அடுத்த முதல்வராகவும் தற்போதைய முதல்வர் டாக் ஃபோர்டே அதிகமானோரின் தெரிவாக உள்ளார் என புதிய அபாகஸ் டேட்டா கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. 39% இவ்வாறு முதல்வர் டாக் ஃபோர்டுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும் எண்ணத்தை கொண்டுள்ளதுடன் அடுத்ததாக ஒன்டாரியோ என்டிபி கட்சியின் தலைவர் மேர் ஸ்டைல்ஸுக்கு 18% ஆதரவளித்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவளித்த கட்சிகளை திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா மோசமாக விமர்சித்த நிலையில் அவர் மன உளைச்சலில் உடர்வதாக விசிக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வன்னியரசு தெரிவித்துள்ளார். அதேவேளையில் திமுக கூட்டணியில் இருந்தபோதே விசிகவை கொச்சைப்படுத்தியவர்கள் தற்போதும் இழிவுபடுத்துவதாக தொல் திருமாவளவன் சாடியுள்ளார். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குற்றவாளிகளை காப்பாற்றும் வகையில் செயல்படுவோரின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செயல்படும் உதய கம்மன்பில போன்றவர்களையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:38 கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி செல்வா செல்வி, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம். என்ன பாட்டோடு வந்திருக்கீங்க நீங்க?
1: மன்னன் படத்திலே மன்னன் மன்னவா எனக்கு கப்பம் கட்டவாண்ட
0: ஒரு சவால் வர்ற பாட்டோடு வந்திருக்கீங்க.
1: ஒரு அரச வம்சத்துல இருந்து வந்த பாடல் மாதிரி கேட்டு
0: பாருங்க. சரி சரி, பாட்டு உங்களுக்காண்டி வருது எல்லாருன்னு கேட்கிறேன். நன்றி இணைந்தோம்மைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 போமன்வேலில் இருக்கும் உணவகத்துக்கு, பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்துக்கு அனுபவம் இருக்கின்ற குக் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 6472676986, 6472676986.

0: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லாண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
6: 416-726-4417.
7: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vedial, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
8: Arasangikaram Petra Pound Adaivu Survey Valangum Chiva Jeweler Sale, 22 Carat 1 Gram Nahai Adaivukku $100 ilirundhu $150 varaiyum, 22 Carat 1 Pound Nahai Adaivukku $1000 ilirundhu $1200 varaiyum valangapadugirathu. 1.5 veedathilirundhu patti அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
9: மியூசிக்னா என்ன?
10: மியூசிக்னா இசை.
9: இசைனா
10: அங்க கொஞ்சம் இசை.
9: இசை எங்கேந்து வரும் தெரியுமா?
10: என்ன சார் இது கூட தெரியாது.
5: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:48 இருக்கிறது. கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த நேரை நாங்கள் கோபி டபுள் டபுளில் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
12: வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கிறீங்கள்?
11: நல்ல சுகமா இருக்கின்றோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு என்னுடைய துணையாளின் பர்த்டே. அவன் பேரிலேயே ரோஜா வாரபடியா நான் ரோஜா வேண்டவே தேவையில்லை.
11: அப்படியா, பாத்தீங்களா
12: வெள்ளி
11: வருது. எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
12: நன்றி நன்றி ரிஷி, மாலை வணக்கம்.
11: நன்றி நன்றி. இணைந்து ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: என்ன
1: பாட்டோட வந்திருக்கீங்க தேவகுமார்?
0: நன்றி
1: இணைந்தோண்டமைக்கு.
0: நன்றி.
1: 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040. நாங்கள் பாடலுக்கு முன்னதாக மிலேனியல் மோட்கேஜ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் எங்களுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். உங்களுடைய ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஆக இருக்கலாம், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ப்ரீ ஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் என்று சொல்லி எந்த தேவையாக இருந்தாலும் வரை நீங்கள் அழைக்க முடியும். 6478910742 6478910742. நிறைய பேருக்கு வந்து ஒரு புதிய ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது மோர்கேஜ் தேவை இருக்கும், அல்லது வந்து இப்போது ஏராளமானவர்களுக்கு இந்த மோர்கேஜ் ரினியூவல் காலம் கூட நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த நேரத்திலே வந்து உங்களுடைய மோர்கேஜை புதுப்பித்துக் கொள்வதற்கு சரியான ஒரு நபரை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு பெற்றுக் கொள்வதற்கு. ஆகவே நீங்கள் அந்த நேரத்திலே ஜெனிஷானை அழைக்க முடியும். இப்போது நீங்கள் கமர்ஷியல் லோன்ஸை கூட இவருடாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையிலே இந்த மேஜர் பேங்க்ஸிடம் இருந்து வித்தின் 48 hours அப்ரூவல், பிரைவேட் அப்ரூவலாக இருக்கும் பட்சத்தில் 2 hours நீங்கள் அப்ரூவலை அறிந்து கொள்ள முடியும். அதே வேளையிலே நீங்கள் ப்ரொபோசல் அல்லது பேங்க் டெஸ்க் செய்தவராக இருந்தால் கூட உங்களுக்கு அதற்குரிய ஆலோசனைகள் சரியாக வழங்கப்பட்டு உரிய வங்கியிடமிருந்து மோர்கேஜை பெற்றுத் தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். அதே வேளையிலே நீங்கள் ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் பில்டருடாக ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருந்தீங்க என்று சொன்னால் அதில் ஒரு 99% பில்டர்ஸ் ப்ராஜெக்ட் அப்ரைசல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் அண்டர் வேல்யூவாக இது காணப்படுகின்றது அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்திலே பில்டர் இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை குறைப்பதற்கு ஒப்புக்கொள்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் பில்டர்ஸுக்கு பிளங்கட் மோர்கேஜை கொடுத்த பேங்க் ஊடாகவே எந்தவித அப்ரைசலும் இல்லாமல் உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸினுடைய 20% மட்டுமே நீங்கள் செலுத்திய அந்த அதோடு சேர்த்தே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத்தருவதற்கும் தயாராக இருக்கிறார். அவை தொடர்பான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வது ஜெனிஷை அழைக்க முடியும். 6478910742. அதே வழியிலே கடந்த காலங்களிலே இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் அதிகரித்து சென்ற போது நீங்கள் மாதாந்த மோர்கேஜை கட்ட முடியாத கட்டத்தில் இருக்கலாம், அப்படியானவர்கள் டிஃபால்ட் பேமெண்ட்ல கூட இருக்கலாம். நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளும் போது இங்கே இன்ஹவுஸ் டெடிகேஷன் லாயர்ஸ் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களே உங்கள் வங்கியிடமிருந்து போதிய கால அவகாசத்தை பெற்று இன்னொரு வங்கியிடமிருந்து ஒரு மோர்கேஜை பெற்று தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதன் மூலம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பவர் ஆஃப் சேல் வரைக்கும் செல்லாமலும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுடைய ஒர்க்கிங் சுச்சுவேஷன் எந்த கண்டிஷன்ல இருந்தாலும், அதே போன்று இப்போது உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணம் ஒரு அதிக அளவு இருக்கிறது அப்படின்னு சொன்னா கூட அந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் வரை அணுகும் போது உங்களுக்கான தீர்வினை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அனைத்து மோர்கேஜ் தேவைகளுக்கும் நீங்கள் அணுகலாம். மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் எங்களுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான், 6478910742 6478910742.

0: நேரம் 6:02 ஆகின்றது. இஸ்ட் எஃப்எம்இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் சாந்தி கலக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க சாந்தி?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகம், நல்ல சுகம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஈவினிங்ல?
1: நான் இப்ப வீட்டை வந்திருக்கேன்.
0: வேலை முடிஞ்சு வீட்டு வந்தாச்சு. சரி சரி, என்ன பாட்டு கேக்கலாம்?
1: சந்தோஷ் நாராயணன் அவற்ற மகளின் வாய்ஸ்ல எனக்கு முத்தமலை இங்கு கொட்டி தீராதோ அந்த பாட்டு.
0: நிச்சயம் பாடுங்களுக்காண்டி வருது, தியின் குரல்ல கேட்கலாம். நன்றி இணைந்து நமக்கு சாந்தி.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. 7 மணி வரை நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040. இது கோஃபி டபுள் டபுள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 6:06 இருக்கின்றது. கோபி டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: காண்டிவன்.
0: எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம் காண்டிவன். வேலையா முடிஞ்சுதா? வேலையெல்லாம் நிக்கிறீங்க. சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு? நன்றி. வெயில் 23°C 27°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளைய தினம் சனிக்கிழமையும் வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 22°C நாளை அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை கடந்த 3 நாட்களில் மொத்தம் 5% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% வாகன எரிபொருள் விலை அதிகரிக்க இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-554-4040, 416-554-4040.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள். 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜேகேஆர் சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகில் நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜேகேஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
3: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 4162937287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: காலம் தரும் நாயகனே.
6: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21 ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
7: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் EastFM 102.7.
8: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் EastFM 102.7.
9: நேரம் 6:17. EastFM 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த நேரம் இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
10: வணக்கம்
9: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க பபி?
10: அதை
9: விட கொஞ்சம் டிஸ்டன்ஸா போயிட்டா போல இருக்கு. கூப்பிடற தூரத்துல இல்ல. சரி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு பபி?
10: எனக்கு அந்த முதல்வன் படத்துல இருந்து குறுக்கிட்டு சித்தவளை என்ற அந்த பாட்டு.
9: சரி சரி, பாட்டு உங்களுக்காண்டி வருது, கேட்க போறோம் எல்லாரும். நன்றி இணைந்து கொண்டு மைக்கி.
10: நன்றி நன்றி
9: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 6:24 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம். உடுப்பட்டி ஊர் ராஜா, மாலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு?
1: என்ன சொன்னால், இந்த தருணத்துல உங்களோட சொன்ன என்ன கைவுடன் என்னுடைய உடுப்பட்டி ஊர் மக்களின் கோடகால ஒன்றுகூடல் நாளைக்கு சனிக்கிழமை.
0: நல்லது கெட்டுடல் நடக்குது, அதையும் சொல்லுங்க.
1: அதுவே அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் நடக்குது. யாரும் வந்து பங்கு பெற்றல, அதுல எதுவான கட்டணம்
0: இல்லை.
1: எல்லா மக்களுடைய நல்ல மக்கள் இருக்கிறோம். நல்லதும் இருக்கு, கெட்டதும், ஆட்டம் பாட்டம் குடிதாடி எல்லாமே இருக்குது,
0: எல்லா நல்ல கட்டுடையும் இருக்குது. சரி சரி, அந்த அந்த விஷயத்தோட பாட்டு கேட்போம்.
1: அதேதான் ஒரு பாட்டி, யாரு ஒரு பாட்டி, நம்ம ஒரு பாட்டி, எங்களோட
0: கண்டி கண்டி பாட்டி
1: நாம அணைச்சு இந்த தகவல் வந்ததுக்கு நன்றி ரிசி.
0: நன்றி நன்றி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்த உடமைக்கு உடுப்பிடி ராஜா. பெல்வியலில் இருக்கும் ஓல்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்துக்கு அனுபவம் உள்ள குக் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 6472676986. போமன்வில்லில் இருக்கின்ற ஓல்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்துக்கு இவ்வாறு அனுபவம் உள்ள குக் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். 6472676986. நாங்கள் மீளவும் மிலேனியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மிலேனியல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே அலுவலகத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கணும். இப்போது அதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷ் அவர்களோடு பேசலாம். வணக்கம் ஜெனிஷ்.
3: வணக்கம். உங்கள் அனைத்து வகையான மோர்கேஜ் தேவைகளுக்கும், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஹோம் எக்யூட்டி லைன், பிஸ்னஸ் லைன் ஆஃப் கிரெடிட், பிஸ்னஸ் மோர்கேஜஸ், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மிலேனியல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இங் ஜெனிஷான் 6478910742 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னை அழைத்து உங்கள் அனைத்து கேள்விகளையும் கேட்டு அதற்குரிய முறைப்படி உங்கள் மோர்கேஜ்களை எனக்கூடாக நீங்க நல்ல விதமாக எந்த ஒரு காலதாமதமின்றியும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வந்த ஒரு க்ளோஸ் மோர்கேஜில் இருப்பவராயிருந்தால் உங்களுக்கு கார் லோன், ஸ்டூடெண்ட் லோன், கிரெடிட் லோன் அண்டு கன லோன் பேமெண்ட்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் அந்த லோன் பேமெண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தால், உங்களுக்கு ஒரு ஹோம் எக்யூட்டி லைன் எடுத்து அந்த முதலில் இருக்கிற மோர்கேஜ் பிரேக் பண்ணாமல் அந்த ஹோம் எக்யூட்டி லைன் மூலமாக உங்களை அனைத்து கடன்களையும் உண்டாக்கி ஒரு மோர்கேஜும் ஒரு ஹோம் எக்யூட்டி லைனா ஒன்லி டூ பேமெண்ட்ஸ் என்ற நிலையில உங்களுக்கு அவ்வளவு கடன்களையும் குறைந்த வட்டி வீதத்தில் உங்களுக்கு செய்து தரலாம். அப்படி உங்களுக்கு ஹோம் எக்யூட்டி லைனுக்கு நீங்க குவாலிஃபைட் இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் எங்களிடம் உள்ள செகண்ட் மோர்கேஜ் லெண்டர்ஸ் ஊடாக 10-250,000 வரை உங்களுக்கு அப்ரேசல் ஃபீயோ, லெண்டர் ஃபீயோ, புரோக்கர் ஃபீயோ எந்த ஒரு ஃபீஸும் அப்ரௌண்ட் இல்லாமல் உங்களுக்கு அதையும் வித்இன் 2 hours அப்ரூவலை பெற்று தந்து 24 hoursல உங்களுக்கு அந்த க்ளோசிங்கை செய்து எல்லா கடன்களையும் உண்டாக்கி நீங்கள் 12-17% பே பண்றதை ஈவன் அந்த செகண்ட் மோர்கேஜ் கூட 7.99 மட்டும்தான் நீங்க செலுத்துவீங்கள். வருடாந்த ரினியூவல் ஃபீ இல்லை. 3 yearsக்கு ஃபுல்லி ஓப்பனாக நீங்க வச்சிருக்கலாம். அந்த 3 yearsக்குள்ள உங்களுக்கு ரினியூவல் வந்தா நாங்கள் உங்களை ஒரு பிரதான வங்கியிடம் அதை கொண்டு செலுத்தி உங்களோட கிரெடிட்டையும் வளர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களோட ரீஃபைனான்ஸை செய்து உங்களோட கடன்களை எல்லாத்தையும் உண்டாக்கி தரப்படும். நீங்கள் என்ன நாடலாம்? ஜெனிஷா, மிலேனியல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: மார்க்கத்திலே வார்டன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே 340 பெரியர் ரோட் யூனிட் 208 இவர்களுடைய அலுவலகம் இருக்கின்றது. அலையுங்கள் ஜெனிஷான் 6478910742 6478910742.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வெனிசுவேலாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பல நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 6.76 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சர்வதேச குடியேறு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. உயிர்காப்பு தகவல்களின் பரிமாற்றங்களுக்கு ஏதுவாக சமூக வலைதளங்கள் மீதான தடைகளை அகற்றுமாறு வெனிசுவேலா அரசாங்கத்தை ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவ வேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்டு வரும் விசாரணைகள் பரபரப்பாகிய நிலையில் இந்தவித சாலையும் அமைக்கப்படாமலேயே 3.23 கோடி ரூபாய்களை விடுவித்த குற்றச்சாட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்தபோது இரவோடு இரவாக போலீசாரின் பாதுகாப்புடன் வீதியொன்றை அமைக்க முயன்றதாக செய்திகள் கூறுகின்றன. இலங்கையில் தனிப்பட்ட பாவனைக்காக சிறிதளவு போதைப்பொருள் வைத்திருப்பதை சட்ட ரீதியாக அனுமதிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு சிறிதளவு போதை மருந்துகளை வைத்திருப்பவர்களே பெரும்பாலும் கைது செய்யப்படுவதாகவும் இவர்களால் சிறைகளில் நெருக்கடி ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் தெற்கு லெபனானில் உள்ள மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தும் கடதாசிகளை இஸ்ரேல் வான்வழியாக பரப்பியுள்ளது. போரை நிறுத்துவதாக இருதரப்பும் இணங்கியுள்ள சூனிய பிரதேசத்துக்குள் நுழைய வேண்டாம் என இஸ்ரேலிய இராணுவம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
3: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வியா?
1: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்
1: Ajax Nissan and Infinity-ல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-ம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
5: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில்

0: உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: நல்ல பாட்டு நல்ல விஷயம்
8: நேரம் 6:41 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
9: வணக்கம்
8: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சிவா? நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம். இன்றைக்கு தனியா தான்
9: விட்டாங்க,
8: வீக்கெண்ட் எடுத்தால நான் லோங்கா மாட்டேன்.
9: மகளும்
8: பாட்டு வருது கேட்கலாம். நன்றி எழுந்தவண்டமைக்கு சிவா.
9: நன்றி
8: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 6:42 ஆயிருக்கின்றது.
10: No problem.

0: நேரம் 6:48 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடித்திருவிழா June 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து 8 மணி வரையில் பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகளும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்து ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இன்னும் பல சுவையான குத்ரொட்டி, பிரியாணி வகைகள், பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகளெல்லாம் குடும்பத்தினருடன் வந்து ஆடி திருவிழாவை கொண்டாட அழைக்கின்றார்கள். நாங்கள் மீளவும் மில்லேனியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்கு அலுவலகத்திலிருந்து இணைந்திருக்கின்றோம். அதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா உங்களுடைய அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். 6478910742 மாக்கத்திலே வார்டன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே 340 ஃபெரிய ரோடில் Unit 208 இவர்களுடைய அலுவலகம் இருக்கின்றது. உங்களுக்கு வசதியான நேரத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டு வர முடியும். 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு, பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஜெனிஷான் இந்த சேவைகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். ஒரு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு புதிய ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்க போறீங்கன்றா அதுக்கு முதல்ல வந்து மோர்கேஜ் வந்து தேவையாக இருக்கும். அதே போன்று அல்லது நீங்கள் ஏற்கனவே எடுத்த மோர்கேஜஸ்க்கான ரினியூவல் காலம் இறங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் உங்களுடைய பினான்சியல் சிச்சுவேஷனை கேட்ட வகையிலே சிறந்த சரியான வங்கிகளிடமிருந்து சரியான மோர்கேஜை பெற்றுக் கொள்வதற்கு வரை நீங்கள் அணுக முடியும். ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஆக இருக்கலாம், ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்சஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெனிஷை அழைக்க முடியும். அதே போன்று கமர்ஷியல் லோன்ஸ் கூட இப்போது பெற்றுத்தரப்படுகின்றது. மேஜர் பேங்க்ஸிடமிருந்து வித்தின் 48 hoursக்குள் அப்ரூவல், அதே போன்று பிரைவேட் அப்ரூவல் வந்து ஒரு 2 hoursக்குள்ளேயே நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் நீங்கள் கனடாவிலே எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அல்ல பல விடயங்களுக்கு அந்த கிரெடிட் ஸ்கோர் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து நீங்கள் புதிதாக கனடாவிற்கு வந்தாலும் உங்களுக்கு சரியான அளவில் இருக்காது, அல்லது வந்து இங்கே ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸாலும் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது உங்களோட கிரெடிட் ஸ்கோர் என்று சொன்னால் அதை எப்படி சரியான விதத்திலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுடைய மோர்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பாகவும் நீங்கள் ஜெனிஷியை அழைத்து இது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஒர்க்கிங் சுச்சுவேஷன் வந்து ஒரு நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டா அல்லது டிசபிலிட்டியா, அன்எம்ப்ளாய்மெண்டா அல்லது ப்ரொபேஷன், இப்படி எந்த கேட்டகரியில நீங்க இருந்தா கூட உங்களுடைய மோர்கேஜ் தேவைகளுக்கு நீங்கள் வரை அணுகும் போது அதற்கேற்ற வகையிலே உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலோடு மோர்கேஜை பெற்றுக்கொள்வதற்கும் இவர் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றார். அதே வழியிலே நீங்கள் ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டியை பில்டருடாக நீங்க வாங்கி இருக்கிறீர்கள், அதிலே வந்து 99% பில்டர்ஸ் ப்ரொஜெக்ட் அப்ரைசல் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் வந்து அண்டர் வேல்யூவாக காணப்படுகிறது. ஆனால் பில்டர் வந்து பர்ச்சேஸ் பிரைஸை குறைப்பதற்கு ஒப்புக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் பில்டர்ஸுக்கு பிளாங்கெட் மோர்கேஜை கொடுத்த பேங்க் ஊடாக அப்ரைசலும் இல்லாமல் பர்ச்சேஸ் பிரைஸினுடைய 20% மட்டும் நீங்கள் செலுத்தி அப்ரைசல் இல்லாமல் உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆகவே நீங்களும் அழைக்கலாம் ஜெனிஷான் 6478910742
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய கோபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மீளவும் திங்கட்கிழமை 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோபி டபுள் டபுளில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் திரவில் பாடல்களை கேட்டு மகள முடியும். தொடர்ந்து நம்மூரின் நீங்கள் தொகுத்து வழங்குவதற்கு அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நான் ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: favorite music
1: on your favorite station. 102.7
0: is East FM.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸ் அண்மையில். 416-293-4000.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
2: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748, 6473025748. Camsonics.com.
4: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில். 416-332-2989, 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
7: ரிவர்டேல் பவுன் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுன் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332, 416-292-3220.
0: 9 6 4 7 9 7 5 0 5 2 4.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 4165582551 4165582551.
9: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கறேன்னு யோசிக்க

0: கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
4: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமா இருக்கிறேன்.
3: சரி, இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: தொடர்ச்சியாக நாங்களும் 2 மணி நேரம் உங்களுடன் இணைந்திருக்க போகின்றோம். நீங்களும் ஈசவம் நிகழ்ச்சிகளை அப்படியே கேட்டுக்கொள்வதற்கு ஈசவம் டாசியை வழியாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதே வேளையில் உங்களுடைய போன்ல வந்து ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட இந்த நேரம் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
3: டொரண்டோவினுடைய காலநிலை ஒரு முறை பார்த்துள்ளோம். டொரண்டோவில் இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 23 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையை பொறுத்தவரை இன்று நள்ளிரவு எரிபொருளின் விலை 5% அதிகரிக்கப் போகிறது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்றால்,
4: ஆமாம், நிச்சயமாக இன்றைய நாளும் நாங்களும் வளமை போல முதல் பாடல எடுத்து தங்க தமிழ் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதனை அடுத்து நல்லதா நாலு விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியோடு டாப்பாக, அதாவது இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற 3 முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரம். 8 மணிக்கு நாங்களும் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போன்றோம் வெள்ளிக்கிழமை. அதனால ஸ்பெஷலா இன்னைக்கு போவோமா ஒரு குளம் போட்டி நிகழ்ச்சி தான் எப்பொழுதும் போல நாங்கள் இன்றைய நாளும் எடுத்து வந்திருக்கின்றோம். நேர்களும் இணைந்து கொள்ளலாம் 8 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து நாங்களும் சாதனை பகுதியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
3: இலங்கை இந்தியா அப்படியே நாங்களும் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில உங்களுக்கு இடங்களை வந்து சுத்தி காட்ட போறோம். என்ன சரி, அப்பப்ப வந்து நாங்கள் ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துள்ள இருக்கின்றோம். 8 மணிக்கு போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன.
4: ஆமாம், 2 வெவ்வேறு போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. கேபோ வெர்டி மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான போட்டி, அதே வேளையில் யுரோக்வே மற்றும் ஸ்பெயினுக்கு இடையிலான போட்டி, 2 போட்டிகளுமே 8 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றன.
3: நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கொள்கின்றது தளபதி திரைப்பட பாடல்.

0: நேரம் 7:10 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்மூர் ஈவினிங்.
1: இந்த பொழுதில் தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தை மல்லல்.
0: மல்லல் அப்படி என்றால் என்ன பொருள்படும் என்று கேட்டீங்கண்டா, வளம், செழிப்பு அல்லது மிகுதி, இதை வந்து நீங்கள் மல்லல் அப்படி என்று சொல்லலாமா?
1: ஆமாம், ஒரு நாடோ ஊரோ நிலமோ எல்லா செல்வங்களும் நிறைந்து வற்றாத வளத்தோடு செழிப்பாக இருப்பதைத்தான் இந்த வார்த்தையை வைத்து குறிப்பார்கள். மல்லல் என்பதற்கான அர்த்தம் அதுதான். நேரம் 7:11.

0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ் கம்யூனிட்டி சென்டர், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
4: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் பிரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் ஸ்டெப்பர் 107.

0: நேரம் 7:23 இஸ்எஃப்எம் 102 தசம் 7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பகுதியில் நல்லதாய் நாலு விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கின்றது.
1: நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் நாங்கள் இன்றைய நாள் கொண்டு வந்திருக்கின்ற விடயம், ஒரு கடினமான அல்லது முக்கியமான பணியை தொடங்குவதற்கு முன்னர் உங்கள் மேசையில் இருந்து தேவையற்ற அனைத்து பொருட்களையும் நீங்கள் அகற்றிவிட வேண்டும்.
0: ஆமாம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது வேலை செய்யும் இடம் அல்லது படிக்கும் மேசை கலைந்து கிடந்தால் அது நமது கவனத்தை சிதறடித்து மன அழுத்தத்தை அதிகரிக்கின்றது. ஒரு புதிய வேலையை தொடங்கும் முன் அந்த வேலைக்கு தேவையற்ற காகிதங்கள், காஃபி கப்புகள் அல்லது பிற சாதனங்களை அகற்றிவிட்டு மேசையை சுத்தமாக வைத்திருப்பது மூளைக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சியும் தெளிவையும் தரும்.
1: சுத்தமான மற்றும் நேர்த்தியான ஒரு சூழல் தேவையில்லாத டிஜிட்டல் மற்றும் காட்சி சிதறல்களை குறைத்து எடுத்துக்கொண்ட பணியில் முழு கவனத்துடன் ஆழமாக மூழ்கி அதை மிக விரைவாகவும் தரமாகவும் முடிக்க பெரிதும் உதவுகின்றது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனிமேல் நீங்கள் எதையாவது ஒரு வேலை செய்ய போறீங்க அப்படி என்றா கூட, இப்ப உங்களோட ஆபீஸ் ஸ்பேஸ் இருக்கு தானே, ஆபீஸ் டேபிள் எல்லாமே எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கமா அப்படியே தள்ளிட்டு வேலையை தொடங்கினா அந்த நாள் வந்து வேலை வந்து அப்படியே சுறுசுறுப்பா
0: இருந்துதான் ஃபாலோ பண்றேன்.
1: இதேதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் சஹானா. சரி,
0: இந்த நேரத்தில் மில்லினியல் மோர்கேஜ் வழங்கும் தகவல்களையும் கேட்டிருந்து கொள்ளலாம்.
2: மில்லியன் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங்கினுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷா அவர்களுடன் நாங்கள் மேடமும் பேச இருக்கிறோம். வணக்கம் ஜெனிஷ்.
3: வணக்கம். உங்கள் அனைத்து வகையான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ரீஃபைனான்சஸ், பர்ச்சேசஸ், ஹோம் எக்விட்டி லைன், பிரைவேட் மோர்கேஜஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிரைவேட் மோர்கேஜஸ், கொமர்ஷியல் மோர்கேஜஸ், கொமர்ஷியல் லைன் ஆஃப் கிரெடிட், எந்த வகையான மோர்கேஜ் தேவைகளாக இருந்தாலும் நீங்கள் மில்லினியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான் என்னுடன் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டோ, நீங்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தோ உங்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒரு ப்ரப்போசல் ஃபைல் பண்ணி இருந்தால், நீங்கள் ஒரு வீடு வாங்க நினைக்கிறீங்களேண்டா, நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரப்போசல்ல இருக்கிறீங்க, இன்னும் கட்டி முடிக்கவில்லையேண்டா, கூடி நீங்கள் 20% டவுனோட உங்களுக்கு ட்ரஸ்டி வந்து நீங்கள் எந்த வகையான டிஃபால்ட்டும் இல்லாமல் உங்களோட மோர்கேஜ் ப்ரப்போசல் பேமெண்ட்டை கட்டி வாரீங்கன்ற ஒரு லெட்டர் தந்தா 20% டவுன் பேமெண்டோட பிஃபைட்டிடம் இருந்து உங்களுக்கு மோர்கேஜ் பெற்று தரக்கூடும். அதே நேரம் நீங்க ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ப்ரப்போசல்ல இருக்கிறீங்க, நீங்க வீடு வச்சிருக்கீங்க, உங்களோட வீட்டுல ஈக்விட்டி இருக்கு, அந்த ஈக்விட்டியை நீங்க யூஸ் பண்ணி உங்களோட கடனை அடைக்கணுமெண்டா, நீங்கள் அது கூடி 75% லோன் டு வேல்யூல அது கூடி பீலின்ற ரூலாக உங்களுக்கு ரீஃபைனான்ஸை பெற்று கொடுத்து உங்களோட கடன்களை உண்டாக்கி உங்களோட ப்ரப்போசல் பேமெண்ட்டையும் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரப்போசல்ல உள்ள உங்களையுமே நாங்கள் பிஃபைட் லெண்டரிடம் இருந்து உங்களோட அந்த வகையான கடன் தொல்லைகள்ல இருந்து உங்களை மீட்டெடுத்து கொடுப்போம். உங்களோட வீடுகளில் குட்டி இருந்தால் நீங்கள் எம்ஐ தொடர்பு கொள்ளலாம். அவுட்ஸ்டாண்டிங் ப்ரப்போசல்ல இருக்கிற அந்த யோசனைகள் எதுவும் இல்லாமல் இக்குத்தி இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சு கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் என்னை நாடலாம். ஜெனிஷா, மில்லினியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் மேனேஜிங் பார்ட்னர், 6478910742.
2: ஆமாம், அதே போன்று நீங்கள் மாக்கத்திலிவர்களுடைய அலுவலகமும் இருக்கின்றது, வார்டன் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே 340 பெரிய ரோட் யூனிட் 208 உங்களுடைய அனைத்து மோர்கேஜ் தேவைகளுக்குமான நிவர்த்தியை செய்வதற்கு மில்லினியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங்கினுடைய மேனேஜிங் பார்ட்னர் ஜெனிஷான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கின்றார். அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் இப்போது இருக்கக்கூடிய பினான்சியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்களில் அவ்வாறு குறைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வதற்கும் அழைக்க முடியும். ஜெனிஷான், 6478910742. 6478910742.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: வெனிசுலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 900 கடந்துள்ளது. கிட்டத்தட்ட 47,000 பேர் காணாமல் போயுள்ளதாக உள்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடமத்திய வெனிசுலாவை அடுத்தடுத்து உலுப்பிய 2 நிலநடுக்கங்களால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் 10,000 முதல் 100,000 வரை இருக்கலாம் என அமெரிக்க புவியியல் அளவீட்டகம் மதிப்பிட்டிருந்தது.
2: ஆண்டாரியோவின் அடுத்த முதல்வராகவும் தற்போதைய முதல்வர் டக் ஃபோர்டே அதிகமானோரின் தெரிவாக உள்ளார் என புதிய அபகஸ் டேட்டா கருத்து கணிப்பு முடிவுகள் காண்பித்துள்ளன. 39% இவ்வாறு முதல்வர் டக் ஃபோர்டுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும் எண்ணத்தை கொண்டுள்ளதுடன் அடுத்ததாக ஆண்டாரியோ என்டிபி கட்சியின் தலைவர் மெரிட் ஸ்டாலஸுக்கு 18% ஆதரவளித்துள்ளனர்.
1: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் ஆட்சியமைக்க ஆதரவளித்த கட்சிகளை திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா மோசமாக விமர்சித்த நிலையில் அவர் மன உளைச்சலில் உளர்வதாக விசிக சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வன்னியரசு தெரிவித்துள்ளார். அதேவேளை திமுக கூட்டணியில் இருந்தபோதே விசிகவை கொச்சைப்படுத்தியவர்கள் தற்பொழுதும் இழிவுபடுத்துவதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சாடியுள்ளார்.
2: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் குற்றமளித்தவர்களை காப்பாற்றும் வகையில் செயற்படுவோரின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செயற்படும் உதய கம்மன்பில போன்றவர்களையும் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் log on to eastfm.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen,
2: 437-860-7002.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finchvedial, Mechanical Middlefield, Dikumidil, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahira, 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி

0: கொள்ளையட தமிழ்நாதஸ்வர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன் சிட்டி பிளாசா, 416-613-1883.
1: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.
2: இப்பொழுதும் கேளுங்கள் இஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இணைந்திருக்கின்றீர்கள்.
1: போமன்வில்லில் இருக்கும் ஆல் டே பிரேக்ஃபாஸ்ட் உணவகத்திற்கு அனுபவம் உள்ள குக் தேவை தகுந்த சம்பளம் வழங்கப்படும். தொடர்புகளுக்கு 6472676986 6472676986.
0: நேரம் 7:48. ஜானகி எக்ஸ்போ வழங்கும் மாபெரும் ஆடித்திருவிழா ஜூன் 27 மற்றும் 28 சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை பல்வேறு விற்பனையாளர்களின் அற்புதமான பொருட்கள், சிறப்பு சலுகைகள் மற்றும் குடும்பத்துடன் மகிழும் ஷாப்பிங் அனுபவம் அனைத்தும் ஒரே இடத்தில். புடவைகள், ஆடைகள், நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இன்னும் பல. சுவையான கொத்துரொட்டி, பிரியாணி, பல வகையான உணவுகள், ஐஸ்கிரீம் மற்றும் இளநீர் போன்ற ருசிகரமான உணவுகளையும் சுவைத்து மகிழலாம். குடும்பத்தினருடன் வந்து ஆடித்திருவிழாவை கொண்டாட அழைக்கிறார்கள்.
1: இதனிடையில் நாங்கள் முதன்மை 3க்குள் செல்ல போன்றோம். முக்கியமான 3 விடயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்துள்ளோம். அந்த வகையில் கனடா தினம் வருகின்றது, அண்மித்துக் கொண்டே இருக்கின்றது. ஜூலை 1 கனடா தினமாக இருக்கின்றது. என்ன சாணா?
0: ஆமா,
1: கனடா தின கொண்டாட்டங்களின் பொழுது அனுமதியற்ற பட்டாசுகளை வெடிக்க அனுமதிக்கப்படாது அப்படி என்று டொராண்டோ காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்கின்றார்கள்.
0: ஆமாமா, டொராண்டோ காவல்துறையினர் ஆஷ்பிரிட்ஜஸ் பே, வுட்பைன் பீச் போன்ற பிரபலமான இடங்களில் கனடா தின கொண்டாட்டங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து முன்னெடுக்கின்றார்கள்.
1: ஜூலை 1 இந்த 2 இடங்களில் இருந்தும் காணக்கூடிய வகையில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட இருந்தாலும் பார்வையாளர்கள் பொது இடங்களுக்கு தாங்களாகவே வானவேடிக்கை பொருட்களை கொண்டு வருவதை அனுமதிக்க முடியாது அப்படி என்று டொராண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கின்றது.
0: ஆமாம், விக்டோரியா தின கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட அனுமதியற்ற பட்டாசுகள் குறித்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா தின கொண்டாட்டத்தின் போது ஆஷ்பிரிட்ஜஸ் பே பகுதியில் 5 பேர் கைது செய்யப்பட்டதாக டொராண்டோ காவல்துறை செய்தி தொடர்பாளர் வந்து தெரிவித்திருக்கிறார்.
1: இதன் காரணமாக ஆஷ்பிரிட்ஜஸ் பே பூங்கா முன்கூட்டியே அதிகாரிகளினால் மூடப்பட்டது. அங்கு அனுமதியின்றி பட்டாசுகள் பயன்படுத்ததற்காக இருவர் கைதும் செய்யப்பட்டிருந்தார்கள். டொராண்டோவில் பொது பூங்காக்கள், கடற்கரைகள், தெருக்கள், வாகன நிறுத்துமிடங்களில் பட்டாசுகளை வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.
0: இதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தியும் வந்திருக்கிறது. அதாவது, கனடா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ரஷ்யாவின் ஏவுகணை தொழில்நுட்பங்கள் அமைவதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடிய படைகளின் தலைமை அதிகாரி ஜெனி கார்னிகன் தொலைக்காட்சி செவ்வியொன்றின் பொழுது இந்த தகவலை வந்து பகிர்ந்திருக்கின்றார்.
1: கனடா எதிர்காலத்தில் எதிர்கொள்ளும் முதன்மையான அச்சுறுத்தல் எது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்யாவில் இருந்து வரும் புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஏவுகணைகளை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றாராம்.
0: ஆமாமா, நீண்ட நடுத்தர தூரம் பாய்ந்து செல்லும் ஏவுகணைகள் தொடர்பான தொழில்நுட்பத்தில் எமது எதிரிகள் கடந்த சில ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், அந்த அச்சுறுத்தல்களில் இருந்து கனடாவை பாதுகாப்பதே இப்போது முக்கியமானது அப்படி என்றும் வந்து கூறியிருக்கின்றார்.
1: இந்த அச்சுறுத்தல் தன்மையானது கனேடிய ராணுவம் இனிவரும் காலங்களில் தன்னை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு பரந்த மாற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார்.
0: குறிப்பாக ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு செயல்பாட்டு களங்களில் பங்கேற்பதிலிருந்து மாறி கனடாவை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் வகையிலான மாற்றமாக இது அமைந்துள்ளது எனவும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார்.
1: கனடாவின் அதிகரித்த பாதுகாப்பு செலவுகள், அந்த நிதியை கருத்தில் கொண்ட கனடிய ராணுவத்தின் தயார் நிலை, நோராட் இன் எதிர்காலம் குறித்தும் தனது நேர்காணலில் அவர் உரையாடியிருக்கின்றார்.
0: ஆமாமா, அதேவேளை இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, ஹோர்முஸ் நீரிணையில் சரக்கு கப்பல் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றாராம்.
1: இது அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முட்டாள்தனமான மீறல் அப்படி என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
0: ஆமா, முக்கியமாக ஒரு ஆளில்லா விமானம் கப்பலின் மேல் தளத்தை தாக்கியதாகவும் சேதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் கப்பலால் தொடர்ந்து பயணிக்க முடிந்ததாகவும் வந்து டிரம்ப் கூறியிருக்கின்றார்.
1: அமெரிக்கா மற்ற 3 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சமூக ஊடகங்களில் அவர் பதிவிட்டதில் தாக்குதல் நடந்த கப்பலோ அல்லது நேரமோ குறிப்பிடப்படவில்லை.
0: ஆனால் நேற்று ஓமன் கடற்கரைக்கு அப்பால் ஒரு கப்பல் மீது எரிபொருள் தாக்கியதாக பிரிட்டிஷ் ராணுவம் வந்து தெரிவித்திருந்தது. போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க பேச்சுவார்த்தை நடத்த வந்து அமெரிக்காவும் ஈரானும் முயன்று வரும் ஒரு பதட்டமான காலகட்டத்தில் இது நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: இப்ப வந்து ஒரு சந்தேகம் வருது, யார் இதை வந்து தாக்கியிருப்பாங்க?
0: இது உண்மையா பொய்யா?
1: இதுவரை முதன்மை 3 நீங்கள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:56 ஈஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மில்லேனியல் மோர்கேஜ் வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் அலுவலகத்தினுடைய மேனேஜிங் பாண்டர் ஜெனிஷியான் அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எந்த விதமான மோர்கேஜ் தேவையும் நிவர்த்தி செய்வதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். நீங்களோட புது ப்ராப்பர்ட்டியை வாங்க போறீங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு மோர்கேஜ் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அல்லது வந்து நீங்க ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி வைத்திருக்கிறீர்கள், அதற்கான அந்த மோர்கேஜ் ரினியூவல் காலம் இறங்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் கூட அதற்கு நீங்கள் இவரை அணுக முடியும். ஜெனிஷியான் 6478910742 6478910742 இப்போது இருக்கின்ற சிச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு ஏற்ற விதத்துல உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற வகையில சரியான வங்கிகளிடமிருந்து ஒரு சிறந்த ஒரு வட்டி வீதத்தோடு இந்த மோர்கேஜ்களை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் இவரை அணுக முடியும். 30 வருடத்திற்கு மேற்பட்ட பைனான்சிங் அட்வைசர் அனுபவத்தோடு தான் ஜெனிஷியான் இந்த சேவைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார். இவருடைய அலுவலகம் மாக்கத்திலே வந்து ஓடன் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகே 340 பெரிய ரோடில் யூனிட் 208 அமைந்திருக்கின்றது. அதேவேளையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஆக இருக்கலாம், ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட், ரீஃபைனான்ஸ், கமர்ஷியல் மோர்கேஜ் அப்படி என்று சொல்லி எந்த தேவையாக இருந்தாலும் நீங்கள் ஜெனிஷியானை தொடர்பு கொள்ள முடியும். அதேவேளையிலே கனடாவை பொறுத்தளவிலே இந்த உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்க புதிதாக கனடாவுக்கு வந்தவராக இருந்தாலும் அல்லது வந்து இங்கே நிறைந்த காலமாக இருந்தாலும் வெவ்வேறு காரணங்களால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து போதிய அளவு இல்லாவிட்டால் கூட அதனை சரியான முறையிலே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி உங்களுக்கான மோர்கேஜை பெற்றுத் தருவதற்கும் தயாராக இருக்கின்றார். அதே வழியிலே கடந்த காலங்களிலே வட்டி வீதங்கள் கடுமையாக அதிகரித்து சென்ற போது உங்களுடைய மோர்கேஜை கட்ட முடியாமல் யாராவது டிஃபால்ட் பேமெண்ட்ல இருக்கலாம். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மில்லேனியல் மோர்கேஜை தொடர்பு கொள்ளும் போது இன்ஹவுஸ் லிட்டிகேஷன் லோயர்ஸ் இங்கே இருக்கிறார்கள். அவர்களே உங்கள் வங்கிகளிடமிருந்து போதிய கால அவகாசத்தை பெற்று இன்னும் ஒரு வங்கியிடமிருந்து புதிய மோர்கேஜையும் பெற்று தந்துவதன் மூலம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பவர் ஆஃப் சேல் வரைக்கும் செல்லாமலும் பாதுகாத்து தருவார்கள். அல்லது வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை பில்டருடாக வாங்கியிருக்கிறீங்க, அதுல வந்து 99% பில்டர்ஸ் ப்ரொஜெக்ட் அப்ரைசல் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆக இருக்கின்றது, அண்டர் வேல்யூவாக காணப்படுகிறேன்னு சொன்னால் பில்டர் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸை குறைக்க ஒப்புக்கொள்ள மறுக்கின்ற பட்சத்திலே வந்து பில்டர்ஸுக்கு பிளாங்கெட் மோர்கேஜை கொடுத்த பேங்க்ஸ் ஊடாகவே எந்த அப்ரைசலும் இல்லாமல் உங்களுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸினுடைய 20% மட்டும் நீங்கள் செலுத்தி உங்களுக்கு மோர்கேஜை பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கிறார். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் ஜெனிஷியானை கால் பண்ண முடியும். 6478910742
0: நேரம் 7:59 8 மணிக்கு இன்றைய நாள் ஃபீஃபா போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. கேபோ வெர்டே மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான போட்டி, அதேவேளையில் 8 மணிக்கு யுரக்வே மற்றும் ஸ்பெயினுக்கு இடையிலான போட்டிகளும் நடைபெற இருக்கின்றன.

தசமோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பொழுதில் நாங்களும் போட்டி நிகழ்ச்சிக்கான நேரத்தோடு தான் நேர்களை மணித்துக் கொள்ள இருக்கின்றோம். சரி, போட்டி நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திக் அந்த வகையில் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் டாட் வழியாகவும் அதேபோல உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எந்த நேரமும் எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்கு வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலகத்தில் விளக்கம் 416 8